0: வாய்மை எனப்படுவது யாதனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொலல்.
1: தீமை இல்லாததை பேசுவதே வாய்மை.
2: To speak truth well is to say things that do not harm anyone.
0: பொய்மையும் வாய்மை இடத்த புரை தீர்ந்த நன்மை பயக்கும் எனில்.
1: நன்மை நடந்தால் பொய்மையும் நன்றே.
2: Even an untruth can attain some of the merit of truth if the result is good.
0: உள்ளத்தால் பொய்யாதொழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன்.
1: பொய்யில்லா உள்ளத்தான் உலகோர் உள்ளத்தில் இருப்போம்.
2: The one who lives true to his inner conscience and convictions will live in the hearts of all humankind.
0: மனத்தொடு வாய்மை மொழியின் தவத்தொடு தானம் செய்வாரின் தலை.
1: தவம் தானம் செய்வோரை விட வாய்மை பேசுவோரே சிறந்தோர்.
2: Being truthful in thought and word is better than even penance and charity.
0: செல்லா இடத்து சினம் தீது செல்லிடத்தும் இல் அதனின் தீய பெற.
1: எவ்விடமாயினும் கோபம் கொள்ளுதல் தீமையே.
2: Even when it does not hurt others, anger is bad. But when anger does hurt others, nothing is worse.
0: மரத்தல் வெகுளியை யார் மாட்டும் தீய பிறத்தல் அதனான் வரும்.
1: தீமையே தருவதால் கோபத்தை மறக்கவும்.
2: Avoid anger at all costs, as anger brings with it many bad consequences.
0: நகையும் உவகையும் கொல்லும் சினத்தின் பகையும் உளவோ பிற.
1: மகிழ்ச்சிக்கு கோபத்தை விட பகை வேறுளதோ.
2: Our biggest enemy is anger. It kills happiness, laughter and joy.
0: தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம்.
1: தன்னை கொல்லும் கோபம் விடுக.
2: If you would protect yourself, guard against your own anger. For uncontrolled anger can lead to self-destruction.

0: பாத்தியாடு யாருக்கும் அஞ்சிடாத சிங்கம் தான், உரசி பாருங்க மங்கிடாத தங்கம் தான்.
1: என்னம்மா கண்ணு சௌக்கியமா?
0: ஆமம்மா கண்ணு சௌக்கியம் தான்.
1: என்னம்மா கண்ணு சௌக்கியமா?
0: ஆமம்மா கண்ணு.

0: கதை. காம் டவுன். சரி, ஏதோ கருத்து சொல்கிறேன்னு சொன்னீங்களே, அதையாவது சொல்லுங்கள் கேட்போம்.
1: மை கருத்து, வாட் இஸ் ஐம் சேயிங்

எங்க வந்து யாராண்ட வச்சுக்கின பிரச்சனை? நீ குரல விட்டது தெரிஞ்சுட்டாக்க உனக்கு தான்டா அர்ச்சனை.

0: வந்தா மாமா உங்க ஆட்டத்துக்கு ஊரே ஆடுவேன், அதுக்கு ஒரு அடிய போட்டு விடுவோம்
1: அப்படின்ற.

இல்லமெங்கும் இசைமழை, தரணி எங்கும் தமிழ் மழை. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. இசைமழையில் மகிழ்ந்திட தொடர்ந்து இணைந்திருங்கள்.

இந்த இனிய இரவு நேரத்தில் அமெரிக்க தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கும் அன்பு நேயர்களே, இனிமையான தமிழில் குஞ்சும் குரலில் மனதை மயக்கும் பழைய பாடல்களை வழங்கும் இந்த நிகழ்ச்சி இரவின் மடியில். தொடர்ந்து இணைந்திருங்கள் இரவின் இனிமையை சுவைத்திருக்க. இது அமெரிக்க தமிழ் வானொலி.

தேனிசை பாடல்களோடு உங்களை தழுவும் இரவின் மடியில் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ அடுத்த பாடல்.

0: தேன் இசை பாடல்களோடு உங்களை தழுவும் இரவின் மடியில் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ அடுத்த பாடல்.
1: பாத கொலுசு பாட்டு பாடி வரும், பாடி வரும் பாவ சொகுசு பக்க கொடி பெறும், கொடி பெறும்.

தேவிசை பாடல்களோடு உங்களை தழுவும் இரவின் மடியில் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ அடுத்த பாடல்.

தேமிசை பாடல்களோடு உங்களை தழுவும் இரவின் மடியில் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ அடுத்த பாடல்.

0: நெளிகிற கொடைகிற சரிகிற அலைகிற
1: ஒட்டி கொழையிற என சக்க புழியிற ஒரு பக்கம் நிறையிற பெறப்பட்டு கலையிற
0: நெளிகிற என குத்தி கொடைகிற கொடி கொத்தா சரிகிற ஒரு பித்த

0: If you are in search of true love, if you are in search of true love, good luck, good luck.
1: காதலை உன் தேடல் என்றால் தேடலை மெய்க்காதல் என்றால் good luck.

0: GCSMR Global Center for Siddha Medicine and Research இந்நிறுவனம் இந்தியா மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட லாப நோக்கமற்ற ஒரு தொண்டு நிறுவனமாகும். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்பது நமது பாரம்பரிய மருத்துவ முறைகளையும் நவீன மருத்துவ முறைகளையும் இணைத்து நோயை குணப்படுத்தும் ஒரு அணுகுமுறை. இவ்வாறு ஒருங்கிணைந்த மருத்துவ முறையை முன்னிறுத்தி செயல்பட்டு வரும் GCSMR கடந்த சில ஆண்டுகளில் அநேக மக்களிடம் சென்றடைந்தது மட்டுமன்றி பல்வேறு பரிமாணங்களில் வளர்ச்சி அடைந்து வந்திருக்கின்றது. இது பற்றி மேலும் பல விவரங்களை அறிந்து கொள்ள www.globalcenterforsiddha.org என்ற இணைய முகவரியை பார்வையிடவும். மேலும் உங்கள் கருத்துக்கள் அல்லது GCSMR பற்றிய உங்களது கேள்விகளுக்கு contact@gcsiddha.org என்ற மின்னஞ்சல் முகவரியை தொடர்பு கொள்ளவும்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கிடைந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

0: Greetings and welcome you all from Global Center for Siddha Medicine and Research webinar series on women's health. As a first part of this webinar series, we are going to see how to have a healthy menarche among adolescent kids. This is going to be a practical guide session for parents on raising an adolescent daughter navigating significant changes in physical, emotional, and social dimension. This webinar is going to take place on June 28, Sunday, 10:30 a.m. Eastern Standard Time and 8 p.m. Indian Standard Time. This will be conducted by Siddha Doctor from India, Dr. M. Satyavadi, BSMS, MD, Siddha. The whole webinar will be conducted in English and it is open and free to all. Don't miss this eye-opening webinar on healthy menarche. Thank you. Have a great day. Bye.
1: கூட்டம் கூடிக்கிட்டே போகுது. அதனால இந்த குருவி கூடுதல கிருதா மீச எல்லாத்தையும் குறைச்சி கெட்டப்ப சேஞ்ச் பண்ணுங்க.
2: டேய், இந்த கெட்டப்பதான் அழகா இருக்குன்னு ஊரே பேசிக்கிட்டு இருக்கான்.
1: அழகா இருக்கீங்க, ஆனா உயிர் வாழ வேணாமா?
2: வாழணும்ப்பா.
1: உசுறு வேணும்னா இந்த பிசுதை எடுங்க. கெட்டப்ப மாத்த நேரத்துல பேப்பரையும் ஆட்டைய போட்டு வந்துட்டீங்களா?
2: பேப்பரை மட்டுமா ஆட்டைய போட்டுருக்கு, பேண்ட் சட்டையும் ஆட்டைய போட்டாச்சு.
1: அண்ணே, ஆளு சும்மா ஜம்முன்னு இருக்கீங்க.
2: ஜம்முன்னு இருந்தாதான் சந்தேகம் வராது. நீ ஏன் அப்படி குறுகுறுனு பாக்குற?
1: ஆளு அடையாளமே தெரியலனே. புரிய கூட்டி கரலிங்க கலத்தி விட்டான். இருந்தாவ அழகாக சேதிக்க விட்டானே.
2: ஒரு சேஞ்சு வேணும்ல.
1: சரி, இவ்வளவு மீச ஏன் வச்சிருக்கீங்க? எடுத்துட வேண்டியதானே.
2: ஆம்பளைக்கு மீச இல்ல, அசிங்கமா இருக்கும்டா. ஒரு சாம்பிளுக்கு அப்படி வச்சிருக்கேன். இந்த கெட்டப்ப வச்சு பெருசா செட்டில் ஆயிரணும். ஓகே, இப்ப என்ன பண்றீங்க? நீங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டு அண்ணனுக்கு ஏதாச்சும் வாங்கிடுவாங்க. பசிக்குது.
1: ஏன்னா எப்படி காசு?
2: சலூன் கடைக்காரன் சட்டை கட்டி போடுனா லைட்டா உள்ள கையை விட்டு ஒரு 500 சிக்கிச்சு. அதுல முடி வெட்ட காசை கொடுத்துட்டு சாப்பாடு கேர் பண்ணியாச்சு.
1: கிங்கினே நீங்க. நாங்க இன்னைக்கு தொழில் கத்துக்க போறோம்.
2: சீக்கிரம் கத்துறடா, சீக்கிரம் போய் வாங்கிட்டு வா. ஓடு ஓடு
1: ஓடு. என்ன கூட வாங்கிட்டு வா.
2: சீக்கிரம் வாங்கடா. டேய், அப்பா, நம்ம தொழில் திறமை பார்த்து இவங்களே கண் வைக்கிறாங்க. சே, நம்மளா என்ன வழி? செத்த நேரம் பாடுப்பா.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கனிந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழ் எங்கள் மூச்சு.

0: உலகின் மூத்த மொழிக்கு அமெரிக்க மண்ணிலிருந்து முடிசூட்டு விழா. தமிழ் எங்கள் மூச்சு. டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட நீங்கள் நாட வேண்டிய நம்பிக்கைக்குரிய ரியல் எஸ்டேட் நிறுவனம் பீம் ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட் தொழில்துறையில் தனக்கென தனியான இடம் தேடித் தந்திருக்கும் திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் உங்கள் அனைத்து வகையான ரியல் எஸ்டேட் தேவைகளுக்கும் நாடலாம். 9728211474 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் நாடலாம். பீம் ரியல் எஸ்டேட் அமெரிக்காவின் டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட பீம் ரியல் எஸ்டேட்.
1: Greetings and welcome you all from Global Center for Siddha Medicine and Research webinar series on women's health. As a first part of this webinar series, we are going to see how to have a healthy menarche among adolescent kids. This is going to be a practical guide session for parents on raising an adolescent daughter navigating significant changes in physical, emotional and social dimension. This webinar is going to take place on June 28, Sunday, 10:30 a.m. Eastern Standard Time and 8 p.m. Indian Standard Time. This will be conducted by Siddha Doctor from India, Dr. M. Satyavadi, BSMS, MD, Siddha. The whole webinar will be conducted in English and it is open and free to all. Don't miss this eye-opening webinar on healthy menarche. Thank you. Have a great day. Bye.

0: மரமானம் மாண்ட வழிச்செலவு தேற்றம் என நான்கே ஏமம் படைக்கு.
1: வீரம் மானம் நடத்தை தெளிவு இந்நான்கும் படைக்கு பாதுகாப்பு.
2: Valor, honor, legacy and loyalty. These are the real strengths of an army.
0: உருபசியும் ஓவா பிணியும் செருபகையும் சேராது இயல்வது நாடு.
1: கடும் பசி தீரா நோய் பகைமையும் இல்லாததே நாடு.
2: Glory to the nation that is free from hunger, epidemics and determined enemies.
0: எனை மாட்சி தாகிய கண்ணும் வினை மாட்சி இல்லார்கண் இல்லது அரண்.
1: செயல் வீரர் இல்லையேல் உறுதியான கோட்டையும் பயனற்றது.
2: However grand a fortress may be, it is useless if it lacks able men to defend it.
0: நாடென்ப நாடா வளத்தன நாடல்ல நாட வளந்தரு நாடு.
1: பிறரை நாடாது தன்வளம் உடையதே நாடு.
2: The ideal country is self-sufficient with resources and is not dependent on others for survival.
0: காண முயலைத அம்பினில் யானை பிழைத்த வேல் ஏந்தல் இனிது.
1: முயலை தாக்கிய அம்பை விட யானையை தாக்க தவறிய வேலே சிறந்தது.
2: The spear that missed the elephant is more glorious than the arrow that got the hare.

0: சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆச்சு, ரொம்ப பசிக்குது. அந்த ஹோட்டல்ல ரெண்டு இட்லி வாங்கி கொடுங்கண்ணே.
1: இட்லி நானு போடா, பிக்காளி பழ போடா, போ இட்லி வேணுமா? இட்லி
2: வேணும்
1: டெய்லி இதே மாதிரி ஒரு ஹோட்டல கரெக்ட் பண்ணி சாப்பிடுவோம்.
0: தெய்வமே, என் வாழ்க்கையில உங்களை நான் மறக்கவே மாட்டேன். ஒரு வேலை எனக்கு இப்படி சாப்பாடு போட்டதே இல்ல. வாங்கனே போவோம்
1: சாப்பாடு.
3: Greetings and welcome you all from Global Center for Siddha Medicine and Research webinar series on women's health. As a first part of this webinar series, we are going to see how to have a healthy menarche among adolescent kids. This is going to be a practical guide session for parents on raising an adolescent daughter navigating significant changes in physical, emotional and social dimension. This webinar is going to take place on June 28, Sunday, 10:30 a.m. Eastern Standard Time and 8 p.m. Indian Standard Time. This will be conducted by Siddha Doctor from India, Dr. M. Satyavadi, BSMS, MD, Siddha. The whole webinar will be conducted in English and it is open and free to all. Don't miss this eye-opening webinar on healthy menarche. Thank you. Have a great day. Bye.

கலிபோர்னியாவில் நேரம் தற்பொழுது காலை 6 மணி. நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

இந்த இனிய காலை பொழுதில் அமெரிக்க தமிழ் வானொலியுடன் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பொழியுகின்ற ஒவ்வொரு துளி வான்

மழையும் பொன்னானதுதான். அது போலவே புலருகின்ற ஒவ்வொரு நாளும் இந்த பூமியில் வாழும் நம் எல்லோரின் முன்னேற்றத்திற்கானதுதான். புத்துணர்ச்சியோடு இந்நாளை தொடங்குவோம். புலர்ந்திருக்கும் இன்றைய பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிதாக வாழ்த்துகிறது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழுண்டு தமிழ் மக்கள் உண்டு, இன்ப தமிழுக்கு நாளும் செய்வோம் நல்ல தொண்டு. தமிழ் என்று தோல் தட்டி ஆடு, நல்ல தமிழ் வெல்க வெல்க என்றே தினம் பாடு என்று பாவேந்தரின் வாக்கோடு அன்னை தமிழை வாழ்த்தி இந்நாளை தொடங்குகிறது உங்கள் அமெரிக்க

அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களோட பின்னணி படகன் சத்யன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழ் எங்கள் மூச்சு.

0: மரமானம் மாண்ட வழிச்செலவு தேற்றம் என நான்கே ஏமம் படைக்கு.
1: வீரம் மானம் நடத்தை தெளிவு இந்நான்கும் படைக்கு பாதுகாப்பு.
2: Valor, honor, legacy and loyalty. These are the real strengths of an army.
0: உருபசியும் ஓவா பிணியும் செருபகையும் சேராது இயல்வது நாடு.
1: கடும் பசி தீரா நோய் பகைமையும் இல்லாததே நாடு.
2: Glory to the nation that is free from hunger, epidemics and determined enemies.
0: எனை மாட்சி தாகிய கண்ணும் வினை மாட்சி இல்லார்கண் இல்லது அரண்.
1: செயல் வீரர் இல்லையேல் உறுதியான கோட்டையும் பயனற்றது.
2: However grand a fortress may be, it is useless if it lacks able men to defend it.
0: நாடென்ப நாடா வளத்தன நாடல்ல நாட வளந்தரு நாடு.
1: பிறரை நாடாது தன் வளம் உடையதே நாடு.
2: The ideal country is self-sufficient with resources and is not dependent on others for survival.
0: காண முயலைத அம்பினில் யானை பிழைத்த வேல் ஏந்தல் இனிது.
1: முயலை தாக்கிய அம்பை விட யானையை தாக்க தவறிய வேலே சிறந்தது.
2: The spear that missed the elephant is more glorious than the arrow that got the hare.

கன்னியமுதே கண்ணம்மா பேசும் பொழுச்சு திறமே.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கிடைந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

உங்கள் அபிமான இசையமைப்பாளர்களோட சிறந்த பாடல்களின் தொகுப்பாக ஒலித்துக் கொண்டிருப்பது கலிபோர்னியாவிலிருந்து காலை தென்றல் நிகழ்ச்சி. தொடர்ந்து இணைந்திருந்து பாடல்களை கேட்டு மகிழ்வோம். வாங்க அடுத்த பாடல் இதோ.

0: அப்படி
1: ஏறிச்சு சாமே.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. இடம்பெற்றுக் கொண்டிருப்பது மெட்டிக்கல் புதுசு சிறப்பு நிகழ்ச்சி. தினந்தோறும் காலை நேரத்தை மகிழ்விக்கும் முகமாக அமெரிக்க தமிழ் வானொலியின் சிறப்பு தயாரிப்பு இது. புத்தம் புதிய பாடல்கள் எங்கள் தெரிவுகளாய் உங்களை நோக்கி வந்தடையும் இந்த சிறப்பு நிகழ்ச்சியின் அடுத்த பாடலை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகின்றோம். இதோ உங்களுக்காக அடுத்த பாடல்.

0: நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பாவையர் உலகம் பெண்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. நிகழ்ச்சி மீண்டும் தொடர்கின்றது உங்களுக்காக.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழ் எங்கள் மூச்சு.

0: இங்கு கேட்டுக்கொண்டு இருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி தமிழ் எங்கு மூச்சு.
1: ஒன்று ரெண்டு ஆசைகள் எல்லாம் சொல்லவே ஒரு நாள் போதுமா?

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கிணிந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

0: Greetings and welcome you all from Global Center for Siddha Medicine and Research webinar series on women's health. As a first part of this webinar series, we are going to see how to have a healthy menarche among adolescent kids. This is going to be a practical guide session for parents on raising an adolescent daughter navigating significant changes in physical, emotional, and social dimension. This webinar is going to take place on June 28, Sunday, 10:30 a.m. Eastern Standard Time and 8 p.m. Indian Standard Time. This will be conducted by Siddha Doctor from India, Dr. M. Satyavadi, BSMS, MD, Siddha. The whole webinar will be conducted in English and it is open and free to all. Don't miss this eye-opening webinar on healthy menarche. Thank you. Have a great day. Bye.
1: அமெரிக்க தமிழ் வானொலியின் பாவியர் உலகத்தை அடுத்து அலங்கரிக்கின்றது சமையல் குறிப்புகள். நியூயார்க் ரோச்செஸ்டரில் இருந்து மீனலோச்சினி ஜெயராஜ் உங்களுடன்.
2: எல்லோருக்கும் வணக்கம். இது அமெரிக்க தமிழ் வானொலி. அமெரிக்க தமிழ் வானொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது பாவையர் உலகம். பாவையர் உலகத்தில் அடுத்து நியூயார்க் ரோச்செஸ்டரிலிருந்து நான் மீனலோஜினி ஜெயராஜ் இலகுவாக ருசியாக எப்படி சமைக்கலாம் என்று என் சார்பிலான சமையல் குறிப்புகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் நல்லா இருக்க வேணும் என்று சொல்லி இறைவனை வேண்டிக் கொண்டு இன்றைய சமையலுக்குள்ள போவோம். இன்றைக்கு நான் உங்களை கொண்டு வந்திருக்கிறது இன்னும் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் டிஷ். இது வந்து இங்கிலீஷ் மஃபின், அதில் செய்கிற ஒரு சாண்ட்விச் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செய்கிறது. இது உண்மையில நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், ஒரு எலகண்டாகவும் இருக்கும். அதாவது கூட நீங்கள் வந்து ஏதாவது நீங்கள் வச்சு நீங்கள் ஆட் பண்ணி சாப்பிட்றா கூட நீங்கள் அதை சாப்பிட்டு கொள்ளலாம். அவ்வளோ நல்லா இருக்கும். இதை எப்படி சாப்பிட்றேன் செய்கிறதுன்னு சொல்லி நான் சொல்லித்தரேன். இதுவும் நான் நாலு பேருக்கு ஏற்றளவு தான் நான் சொல்கிறேன் தாரேன். நீங்கள் போய் கடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கிலீஷ் மஃபின்னு சொல்லி விற்கும். அது வந்து ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் தான். அது உண்மையில் ஹெல்த்தியாக தான் இருக்கும். என்னென்னு சொன்னால் அதுக்கு எனக்கு கலோரிஸ் இருக்காது. அதில் மற்ற நாங்கள் எக் பந்து வச்சு சாசேஜும் வச்சு சாப்பிடல. எங்களுக்கு காலையில் தேவைப்படுற ஒரு ஃபுல் ப்ரோட்டீன்ஸ் வந்து எங்களுக்கு அதில் கிடைக்கும். இந்த பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நடுக நாங்கள் மா பொருளாகவே சாப்பிடாமல் நாங்கள் இப்படி சாப்பிட்றது வந்து எங்களோட உடம்புக்கு கிணக்க நன்மை தரும். இதுக்கு சைடாக வந்து நாங்கள் வந்து சிட்ரஸ் வந்து அதாவது ஆரேஞ்ச் வச்சு சின்ன சின்ன டைனி ஆரேஞ்சஸ் இருக்கு அந்த ஆரேஞ்ச் வாங்கிச்சு கிரேப் ஃப்ரூட் அதாவது அந்த நாரத்தங்காய்னு சொல்கிற அந்த அதுகும் வச்சு சாப்பிடக்கல. இது நல்லா இருக்கும். சைடாக ஃபுல்லாக வைட்டமின் சி எல்லாம் பெறும். ஒரு ஒரு கிளாஸ் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு கிளாஸ் ஆரேஞ்ச் ஜூஸ். அது வந்து ஃப்ரெஷ் ஆரேஞ்சோ அல்லது நீங்கள் வாங்குகிற பேக்கெட் ஆரேஞ்சோ பரவாயில்லை. நான் வந்து வித்தியாசம் நான் வந்து என் ஒரு நாளுமே நான் அறிஞ்சு நான் இங்கே கடையில் வாங்குகிற ஆரேஞ்ச் ஜூஸ் நான் குடிக்கிறதே இல்லை. ஜூஸாக வாங்கினா நான் குடிக்கவே மாட்டேன். எங்களோட வீட்டில் எல்லோரும் குடிப்பாங்க என்னை தவிர. எனக்கு நான் ஃப்ரெஷ்ஷாக புழிஞ்சு தான் நான் குடிப்பேன். அதேனோ எனக்கு இந்த பேக்கெட்ஸில் வாரதெல்லாம் எனக்கு பிடிக்காது. இந்த ஜூஸும் குடிக்க மாட்டேன் நான். டேஸ்ட்டாக இருக்குது டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க. நான் சொல்கிறேன் இட்ஸ் ஓகே என்ஜாய், ஆனால் என்ன விட்டுருங்கன்றே சொல்லிடுவேன். இந்த புளிஞ்சு நான் அது குடிக்கிறேன். நான் நீங்கள் முடிஞ்சால் புளிஞ்சு குடிக்கிறத நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. அது வந்து இப்போ ஈஸி. இப்போ உங்களுக்கு உறைஞ்சோலாம் புளிகிறதுக்கெல்லாம் 10-50 ரூபா 20 ரூபாக்கெல்லாம் அந்த மிஷின்கள் இருக்குது. வாங்கி நீங்கள் டக்குண்டு அதில் பிடிச்சிங்கண்டாலே அது தானாகவே புளிஞ்சிடும். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் அந்த ஸ்குவீஸ் பண்ணுறது இருக்குது. வெரி சிம்பிள், 2-3 மினிட்ஸ் ஜப் தான் அது. எப்போவுமே இந்த கன்சன்ட்ரேஷன் அந்த கன்சன்ட்ரேஷன் விற்பாங்க, ஜூஸாக விற்பாங்க. அதுக்கெல்லாம் பாதுகாக்கிறதுக்கான கெமிக்கல்ஸ் ஏதோ ஒன்று போட்டு தான் அதை பாதுகாக்கிறாங்க. இல்லாட்டி அது தான் இருக்காது. எப்போவுமே இதை ட்ரை பண்ணுங்கள். நீங்களே செய்து சாப்பிட்றத குடிக்கிறத எல்லாத்தையும் நாங்களே

0: எங்களோட கையால் செய்துட்டு சாப்பிடக்கல கொஞ்சமாவது நாங்கள் இந்த கெமிக்கல்கள்லேருந்து விடுதலை ஆகலாம்ன்றது என்ற ஒரு அபிப்பிராயம். அது நான் வீட்டில் ஃபாலோ பண்ணுறது, நான் எனக்கு அட்லீஸ்ட் எனக்காவது செய்ய வேணும்னு சொல்லி நிற்பேன். இப்போ என் ஹஸ்பண்ட் சொல்லுவேன், இருக்கிற வேலைக்குள்ளே என்னத்துக்கு முன்னாடி இந்த வேலையெல்லாம் இதை குடி, நான் சொல்கிறேன் ஓகே நான் என்ன அதை குடிக்கிறேன், நீங்கள் வேணும்னா நீங்கள் குடிங்கோ அண்டு அது வாங்கி கொண்டு வந்து வச்சு அவங்க தான் குடிப்பாங்க. ஆனால் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்க, மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்க. அப்புறம் நான் பழக்கலாம், நான் வந்து ரெண்டு தரம் மூணு தரம் பிடிச்சி கொடுத்து விட்டால் அப்புறம் அதுதான் தேவைன்னு நிற்பாங்க. நீங்கள் செய்யலாம். என்ன, ஒரு நாலு ஆரஞ்சு தேவைப்படும் ஒரு கிளாஸ் ஜூஸ் வர்றதுக்கு. அது நல்ல உங்களுக்கு நிறைய வைட்டமின் சி ஃபுல்லாக அப்படியே கிடைக்கும். என்ன அந்த அப்படியே அந்த அதில் இருக்கிறது அவ்வளோத்தையுமே நாங்கள் எடுக்க வைக்கல. ஓசோ நீங்கள் நிறைய வருத்தங்கள்லேருந்து ப்ரிவென்ட் பண்ணப்படலாம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிளாஸ் ஜூஸ் குடிக்கிறது, அட்லீஸ்ட் ஒரு கிழமையில் நாலு தடவையாவது குடியுங்கோ நல்லா. அடுத்து நைஸ் காஃபி, இதுக்கு தேவை ஒரு நைஸ் காஃபி உண்டு, அது குடிக்காட்டி கூட பரவாயில்லை. ஆனால் அந்த அது குடித்தா தான் நாங்கள் என்ன தான் சொன்னாலும் என்ன தான் செய்தாலும் அந்த காஃபியை மட்டும் விட மாட்டோம். என்ன ஒரு காஃபி ஓ டீ நல்லா ஹாட்டாக இருக்கணும், நல்ல சூப்பரான பாலெல்லாம் அளவாக விட்டு செய்யணும். அது இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் நாலு இங்கிலீஷ் மஃபின், அந்த கொஞ்சம் பெருசாக இருக்கிறது வாங்கிக்கொள்ளுங்க, குட்டியாக இருக்கிறதுக்கு நீங்கள் அது பத்தாது போதாது. நாலு இங்கிலீஷ் பெரிய மஃபின், மற்றது அது நாலு முட்டை, சுவைக்கேற்ப உப்பு ஆனால் குறைச்சி போடுங்க. என்ற சீஸ் போடுறதால அதில் உப்பு இருக்கும், சீஸ் போடாதாக்க நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். மிளகுத்தூள், அது பேப்பருக்கு ஒரு மிளகுத்தூள் போட்டால்தான் அது ஒரு ஹிட் கிடைக்கும் எங்களுக்கு. அதுக்காக நல்ல மிளகுத்தூள், அதை ஃப்ரை பண்ணுறது கொஞ்சம் ஆயில் ஓ பட்டர். பிறகு நாலு நாலு ஸ்லைஸ் சீஸ், அமெரிக்கன் சீஸ் தான் நான் போடுறேன்னா நீங்கள் என்னென்னா நீங்கள் போடலாம், உங்களுக்கு பிடிச்ச சீஸ் அல்லாட்டி உங்கள்கிட்ட இருக்கிற சீஸை நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். அடுத்து லெட்டர்ஸ், ரொமெயின் லெட்டர்ஸ் வாங்கிக்கொள்ளுங்க, இதுக்காக தான் நல்லா இருக்கும். ரொமெயின் லெட்டர்ஸ் என்ன, அந்த லீஃபாக பெரிய நீளமாக கிடைக்கிற அந்த அந்த ரொமெயின் லெட்டர்ஸ், அது அந்த லெட்டர்ஸ் தான் சூப்பராக இருக்கும் இதுக்கு. அடுத்து ரெட் ஆனியன், பெரிய பம்பாய் வெங்காயம், சிவப்பு பம்பாய் வெங்காயம். ஏன் ரெட் போட சொல்கிறேன்னு சொன்னால் காரம் குறைவாக இருக்கும் சாண்ட்விச்சஸுக்கு, ஒவ்வொரு ரெட் போடையில் உங்களுக்கு காரம் குறைவாக இருக்கும். அதுக்காக ஒரு ஸ்லைஸ் ஆனியன் இவ்வளோ தான் தேவை. நீங்கள் விரும்பினா நீங்கள் டொமேட்டோஸ் வைக்கிறேன்னா நீங்கள் டொமேட்டோஸ் வைக்கலாம், எனக்கு பிடிக்காது இந்த இந்த சாண்ட்விச்சுக்கு, எனக்கு லெட்டஸும் டொமேட்டோ இந்த ஆனியனும் தான் பிடிக்கும். இப்போ செய்கிறத பார்ப்போம். இப்போ நீங்கள் சிட்ரஸ் என்ன, நீங்கள் ஆரேஞ்சு இருந்ததுன்னு சொன்னால் ஆரேஞ்சை வாங்கி நீங்கள் உரித்து அதை சுளையால் ஒரு பவுலில் போட்டுக்கொள்ளுங்கோ. இந்த கிரேப் ஃப்ரூட் அதையும் நீங்கள் உரிச்சிட்டு அந்த சுளையும் எடுத்து அதையும் ஸ்லைஸ் பண்ணிவிட்டு இதுக்குள்ள போடுங்கோ. போட்டுட்டு ஒரு ஒரு ஸ்பூன் ஹனியை விட்டு அதை மிக்ஸ் பண்ணி போட்டு வச்சுக்கொள்ளுங்க, அது இருக்கட்டும் ஒரு சைடில். இப்போ பிளேட்ஸ் நாளையும் எடுத்து ரெடியாக வச்சுட்டு இங்கிலீஷ் மஃபினை நீங்கள் டோஸ்ட் பண்ணுங்கோ. அந்த நல்லா கிறிஸ்பியாக டோஸ்ட் பண்ணாதீங்கோ, கொஞ்சம் சாஃப்டாக வர மாதிரி ஒரு டூ மினிட்ஸ் காணும், அதை டோஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்கோ. முட்டையை ஸ்லைட்லி பீட் பண்ணுங்கோ, ஒவ்வொரு முட்டையாக ஸ்லைட்லி பீட் பண்ணிவிட்டு பேனில் போட்டு பேனை சூடாக்கிட்டு அதில் போட்டு ரெண்டு பக்கமும் திருப்பி எடுங்கோ. அந்த திருப்புற நேரம் அந்த சீஸை மேலே வச்சிருவோம், அப்போ அந்த கீழே குக் ஆகிற நேரம் அது மேலே சீஸ் வந்து மெல்ட் ஆகிரும். அதை அப்படியே எடுத்து இந்த இதில் வையுங்கோ. வச்சுட்டு ரொமெயின் லெட்டர்ஸ் அந்த அதை வந்து நல்லா கழுவி உதறி தண்ணி இல்லாமல் எடுத்து அதை ஒரு ஒரு சாண்ட்விச்சுக்கு ஒரு ஒரு ஃபுல் லீஃப் காணும் நீளமாக இருக்கும், அதை ஃபோல்ட் பண்ணி அந்த அதிர அளவுக்கு எடுத்து அதுக்கு அதுக்கு மேலே வச்சுக்கொள்ளுங்கோ. அண்ட் நடுவில் அதை ரெட் ஆனியனையும் ஸ்லைஸ் பண்ணி அதையும் வையுங்கோ. வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு மெட்டதால் மூடிட்டு வடிவா பிளேட்டில் வச்சுட்டு சைடில் நீங்கள் இந்த ஆரஞ்சஸை வையுங்கோ. இதுக்கு கூட நீங்கள் சாசேஜ் உங்களுக்கு நீங்கள் விருப்பம்னு சொன்னால் அப்படி சாப்பிட்றாக்கலன்னு சொன்னால் நல்ல ஸ்லைஸ் பண்ணின சாசேஜ் இருக்குது, அப்படி இல்லாட்டி லிங்க்ஸ் இருக்குது சின்ன சின்ன லிங்க்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் லிங்க்ஸ் என்று சொல்லி விற்குது, அதை வாங்கி கூட நீங்கள் அது ப்ரீ குக் பண்ணினது வாங்கினீங்கன்னாலே நீங்கள் அதை சும்மா பேனில் போட்டு சூடாக்கினாலே காணும். அதையும் வச்சு இந்த ஆரஞ்சு சாலடையும் அந்த அதையும் ஒரு இதில் சின்ன சின்ன குட்டி போல் இருந்தால் அதில் வச்சு அதையும் அந்த பிளேட்டில் வச்சுட்டு ஆரஞ்ச் ஜூஸும் காஃபியும் வச்சு வடிவாக செட் பண்ணி போட்டு எல்லோருமா இருந்து நீங்கள் அதை வடிவாக சாப்பிடலாம். இது சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். அந்த தனியை முட்டையை சீஸோடு சாப்பிட்றத விட இந்த லேட்டஸ் ஆனியன்ஸ் கிடைக்கல ஒரு வித்தியாசமாக இருக்குது. நீங்கள் லேட்டஸ்ட் டொமேட்டோஸ் இல்லை இதெல்லாம் அப்படி இதில் வேறு எடுக்கிறேன்னு சொல்லி அப்படி ஜோசிச்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் எக்கன் சீஸை வச்சு சாப்பிட்லாம். ஆனால் ட்ரை பண்ணி பாருங்கள், இது சூப்பராக இருக்கும். இந்த இதை நீங்கள் வடிவாக செய்து சாப்பிட்டுட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடு அவங்களோடையும் ஷேர் பண்ணலாம். எங்களோட மேனோலிக்கும் உங்களோட அபிப்பிராயங்களை தரலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பாவையர் உலகம். மீண்டும் பெற்றுக்கொண்டிருக்கும் பாவையர் உலகத்தில் இன்றைய நாள் என் தயாரிப்பில் இங்கிலீஷ் மஃபின் வித் எக் அண்ட் சீஸ் சாண்ட்விச் செய்முறை பற்றி உங்களுடன் அளவலாக இருந்தேன். நாளைய தினமும் இன்னும் ஒரு சுவையான உணவுடன் அதை தயாரிக்கும் முறை பற்றியும் உங்களுடன் அளவலாக காத்திருக்கிறேன். மீண்டும் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள் அமெரிக்க தமிழ் வானொலியுடன். நியூயோர்க் ரோச்சஸ்டரிலிருந்து நான் மீனலோஜினி ஜெயராஜ். நன்றி, வணக்கம்.
1: நேர்கள் இதுவரை பாவையர் உலகத்தில் சமையல் குறிப்புகள் கேட்டீர்கள். எம்முடன் இணைந்திருந்தவர் நியூயோர்க் ரோச்சஸ்டரில் இருந்து மீனலோச்சினி ஜெயராஜ். தொடர்ந்து பாவியர் உலகம் உங்களுக்காக.
2: Global Center for Siddha Medicine and Research, GCSMR, is a non-profit tax-exempt organization which promotes health by integrative approach. Integrative medicine is a healthcare system that collaborates with other medical systems to effectively promote health, prevent and cure diseases. GCSMR's mission is to conduct research and document the basic principles and methods of Siddha system of medicine, which is an exclusive medical system native to southern India. From GCSMR, we have been conducting various free webinars on different health topics. After overwhelming responses that we got for the webinar series on women's health, we are planning to do one more series on women's health. These webinars are going to happen last Sunday of each month, starting from June till November. These webinars include topics like healthy menarche, menstrual cycle, pregnancy care, postpartum care, management of menopause, etc. These webinars are free and open to all, will be conducted in English. Don't miss this wonderful opportunity to learn wisdom of Siddha medicine and our age-old tradition, and to integrate that in our day-to-day life to have a healthy lifestyle. Keep tuned with us for further information. Have a great day. Bye.
1: நேரடி வணக்கம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் காட்சிகளின் வாயிலாக அமெரிக்க மண்ணிற்கு கெனடிய மண்ணின் புகழ் பூத்த பாப்பிசை பாடகர் திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் புத்தம் புதிய பாடலை அறிமுகப்படுத்துவதில் பெருமிதம் அடைகின்றது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் அவரது பாப்பிசை பாடல் உங்களுக்காக அமெரிக்க தமிழ் வானொலியின் காட்சிகளின் ஊடாக.

அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களோட பின்னணி படகன் சத்யன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழ் எங்கள் மூச்சு.

0: சார் இவங்க பாடுறது?
1: என்ன சார் நீங்க, இவங்களை தெரியாதா? இது வரைக்கும் இவங்க கச்சேரி கேட்டதில்லையா நீங்க? சார் இவங்க தான் ஃபேமஸ் பாடகி சியாமலா கௌரி.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. அமெரிக்க மண்ணில் பதிவு செய்யப்பட்ட லாப நோக்கமற்ற தன்னார்வ தொண்டு நிறுவனம் www.americantamilradio.com என்ற இணையதளத்தினூடாகவோ தரையிறக்கம் செய்யப்படக்கூடிய அமெரிக்க தமிழ் வானொலியின் செயலி யூடியூப் மற்றும் முகநூல் ஆகியவற்றினூடாக அமெரிக்க மண்ணிலிருந்து 24 மணி நேரம் இடைவிடாது தமிழ் முழக்கம். இது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழ் எங்கள் மூச்சு.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பாவையர் உலகம், பெண்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

நேர்களுக்கும் இந்த வாரத்தின் முக்கிய செய்தி தொகுப்பு இதோ உங்களுக்காக. அமெரிக்க தமிழ் வானொலி மற்றும் அமெரிக்க தமிழ் ஊடகத்தின் ஊடாக பல மாதங்களாக நீடித்த அமெரிக்க ஈரான் போர், இரு நாடுகளும் இடைக்கால அமைதி மற்றும் பேச்சுவார்த்தை கட்டமைப்பை உருவாக்க ஒப்புக்கொண்டதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. ஹர்முஸ் நீரிணை மீண்டும் திறக்கப்படும் என்ற நம்பிக்கை உலக சந்தைகளில் நேர்மறை தாக்கத்தை ஏற்படுத்தியது. இருப்பினும் ஒப்பந்தத்தின் நீடித்த நிலைத்தன்மை குறித்து பல நாடுகள் இன்னும் எச்சரிக்கையுடன் உள்ளன. சில பகுதிகளில் பதற்றம் தொடர்கின்றது. G7 உச்சி மாநாடு பிரான்சில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. முக்கிய பொருளாதார நாடுகளின் தலைவர்கள் சந்தித்திருக்கிறார்கள். இந்த மாநாட்டின் முக்கியமாக பேசப்பட்டவையாக உக்ரைன் போர், மத்திய கிழக்கு நிலைமை, உலக பொருளாதாரம், பாதுகாப்பு செலவினங்கள், எரிசக்தி பாதுகாப்பு மற்றும் சீனாவின் வளர்ந்து வரும் செல்வாக்கு ஆகிய தலைப்புகள் இந்த மாநாட்டில் பேசப்பட்டதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. உலக பாதுகாப்பு சூழ்நிலைகள் வேகமாக மாறி வருவதால் ஐரோப்பிய நாடுகள் பாதுகாப்பு திட்டங்களை வலுப்படுத்த வேண்டிய அவசியம் குறித்தும் விவாதிக்கப்பட்டுள்ளது. 3வது ஆண்டு எட்டியுள்ள உக்ரைன் போர் இந்த வாரமும் உலக கவனத்தை ஈர்த்திருக்கின்றது. ரஷ்யா பல நகரங்கள் மீது ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதே நேரத்தில் உக்ரைன் ரஷ்ய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மற்றும் ராணுவ இலக்குகள் மீது நீண்ட தூர ட்ரோன் தாக்குதலை அதிகரித்துள்ளது. G7 நாடுகள் உக்ரைனுக்கு தொடர்ந்து ஆதரவு வழங்க உறுதியளித்துள்ளன. அமெரிக்கா மற்றும் கனடா மெக்சிகோ இணைந்து நடத்தும் 2026 ஃபிஃபா உலகக்கோப்பை தற்போது மிகப்பெரிய விளையாட்டு நிகழ்வாக மாறியுள்ளது. 48 அணிகள் பங்கேற்கும் இந்த உலகக்கோப்பை வரலாற்றிலேயே மிகப்பெரிய தொடராக கருதப்படுகின்றது. போட்டிகளுடன் சேர்ந்து பாதுகாப்பு, பயணம், ரசிகர்களின் வருகை மற்றும் பொருளாதார தாக்கம் போன்றவை உலகளவில் பேசப்பட்டு வருகின்றன. இந்த வாரம் ஐரோப்பா முழுவதும் கடுமையான வெப்ப அலை தாக்கியிருக்கின்றது. பிரான்சின் பல பகுதிகளில் 40 முதல் 42 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகி இருக்கின்றது. ஆயிரக்கணக்கான பள்ளிகள் மூடப்பட்டிருக்கின்றன. பல வெளிநாட்டு நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. இங்கிலாந்தில் 38 முதல் 40 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை உயரக்கூடும் என வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது நாட்டின் வரலாற்றிலேயே மிக கடுமையான ஜூன் மாத வெப்பமாக இருக்கலாம் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர். காலநிலை மாற்றம் உலக நாடுகளுக்கு ஏற்படுத்தும் தாக்கத்தை இந்த வெப்ப அலை மீண்டும் வெளிப்படுத்தியுள்ளது. June 20 உலக அகதிகள் தினமாக அனுஷ்டிக்கப்பட்டது. ஐக்கிய நாடுகள் சபையின் கணக்குகளின்படி உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான மக்கள் போர், வறுமை மற்றும் அரசியல் நெருக்கடிகளால் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறியுள்ளனர். பல நாடுகள் அகதிகளின் பங்களிப்பை நினைவு கூறும் நிகழ்ச்சிகளை நடத்தியிருக்கின்றன. இந்த வாரத்தின் இறுதி நாளான June 21 சர்வதேச யோகா தினம் உலகம் முழுவதும் அனுஷ்டிக்கப்பட்டது. 190க்கும் மேற்பட்ட நாடுகளில் கோடிக்கணக்கான மக்கள் யோகா நிகழ்ச்சிகளில் பங்கேற்றனர். உடல் ஆரோக்கியத்தை மட்டுமல்லாமல் மன அமைதி மற்றும் விழிப்புணர்வுக்கு யோகா முக்கியம் என்ற செய்தி வலியுறுத்தப்பட்டது. உலக பொருளாதாரத்தில் இந்த வாரம் முக்கிய கவனம் பெற்றவை எண்ணெய் விலைகளின் ஏற்ற இறக்கங்கள், மத்திய கிழக்கு பதற்றம், உலக வர்த்தக மாற்றங்கள், பாதுகாப்பு செலவின உயர்வு, எரிசக்தி சந்தைகளில் நிலைத்தன்மை ஏற்படுமா என்பது முதலீட்டாளர்களின் முக்கிய கவலையாக உள்ளது. இந்த வாரத்தின் முக்கிய செய்திகளாக இவை இடம்பெற்றிருந்தன. மீண்டும் அடுத்த வாரம் உங்கள் அனைவரையும் அமெரிக்க தமிழ் ஊடகம் மற்றும் அமெரிக்க தமிழ் வானொலியின் ஊடாக சந்திப்போம். அதுவரை அன்பு தமிழ், வணக்கங்கள்.

தங்க தமிழீழ மண்ணில் ஒரு தலைவன் பிறந்தான், தமிழீழ நெஞ்சங்களிலெல்லாம் தம்பி நிறைந்தான் என்று களிப்படைந்து கானம் இசைக்கும் காளை ஒருவன்.

அடமானுடனே தாயகத்தை காதலிக்க கற்றுக்கொள். பெத்த தாய் சுமந்தது 10 மாதம், நிலம் சுமப்பதோ நீண்ட காலம். அன்னை மடியில் இருந்து கீழிறங்கி அடுத்த அடியை நீ வைத்தது தாயகத்தின் நெஞ்சில்தானே. இறுதியில் புதைந்தோ அல்லது எரிந்தோ எருவாவதும் தாய் நிலத்தின் மடியில்தானே. நிலமிழந்து போனால் பலமிழந்து போகும், பலமிழந்து போனால் இனமழிந்து போகும். ஆதலால் மானுடனே தாய் நிலத்தை காதலிக்க கற்றுக்கொள். இந்த மண் எங்களின் சொந்த மண், இதன் எல்லைகள் மீறி யார் வந்தவன்? நிலைகள் தளர்ந்து தலைகள் குனிந்து நின்றது போதும் தமிழா. உந்தன் கலைகள் அழிந்து கவலை மிகுந்து கண்டது போதும் தமிழா. இன்னும் உயிரை நினைத்து உடலை சுமந்து ஓடவா போகிறாய் தமிழா? கவிஞர் புதுவை ரத்தினதுரை.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கனிந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

உலகின் மூத்த மொழிக்கு அமெரிக்க மண்ணிலிருந்து முடிசூட்டு விழா. தமிழ் எங்கள் மூச்சு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி தமிழ் எங்கள் மூச்சு. நீங்கள் இப்பொழுது முதல் டீ கடை சிறப்பு நிகழ்ச்சியை கேட்கலாம். மற்றும் ஒரு அமெரிக்க தமிழ் வானொலியின் சிறப்பு தயாரிப்பு இது. திங்கள் முதல் வெள்ளி வரை வார நாட்களில் பசிபிக் நேரம் பகல் 1 மணி முதல் 3 மணி வரை உங்களை மகிழ்ச்சியில் கொண்டு வர காத்திருக்கின்றது டீ கடை. இதோ உங்கள் எங்கள் அன்பின் VMS ராம்குமாரின் கைவண்ணத்தில் டீ கடை உங்களுக்காக.

டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட நீங்கள் நாட வேண்டிய நம்பிக்கைக்குரிய ரியல் எஸ்டேட் நிறுவனம் பீம் ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட் தொழில்துறையில் தனக்கென தனியான இடம் தேடித் தந்திருக்கும் திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் உங்கள் அனைத்து வகையான ரியல் எஸ்டேட் தேவைகளுக்கும் நாடலாம். 9728211474 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் நாடலாம். பீம் ரியல் எஸ்டேட் அமெரிக்காவின் டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட பீம் ரியல் எஸ்டேட்.

0: காதலியால் கைவிடப்பட்டவர்கள், நண்பர்கள் மீது நம்பிக்கை இழந்தவர்கள், இது போன்ற லௌகீக விஷயங்களால் பாதிக்கப்பட்டு சன்னியாசியாகி ஆன்மீகத்தின் ஆழத்தை அறிய என்னை நாடி வந்திருக்கும் பக்தர்கள் அனைவருக்கும் இந்த உளுந்தூர் பேட்டை உலகானந்தாவின் உளமார்ந்த ஆசீர்வாதங்கள். இதோ நான் கையில் வைத்திருக்கிறேனே, இது என்ன?
1: ராயபுரமா?
2: ஆமா.
0: இதை பார்த்தவுடன் உங்களுக்கு என்ன தோன்றுகிறது?
3: கவுடுமணி செந்தில்
1: சார், அவர் இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு முக்கிய செய்தி சொல்ல வராரு, அவர் கொஞ்சம் சொல்ல விடுங்க.
0: இந்த லௌகீக வாழ்க்கையில் இருந்து நட்பு, காதல்,
2: கரெக்டா சொல்றாரு,
0: சமுதாயம், இந்த நான்கையும் ஒரு மனிதன் துறக்கும் போதுதான் அவனுக்கு ஆன்மீகம் எனும் இந்த பழம் கிடைக்கும்.
3: என்ன
0: சலசலப்பு! எல்லோரும் உங்கள் கண்களை மூடி ஆழ்ந்த தியானத்துக்கு செல்லுங்கள். அப்படியே மெய்மறந்து

0: நம்ம யாரு வம்புக்கும் போறது இல்ல, யாரு தும்புக்கும் போறது இல்ல, நம்ம உண்டு நம்ம சோழி உண்டு போயிடுறது. என்ன பொழப்பு, மனுஷன் இன்னைக்கு இருப்பான் நாளைக்கு இருப்பான்,
1: நாளை கழிச்சு
0: நாளை கழிச்சு ஊருக்கு போடாம இருக்கேன். அங்க என் தங்கச்சிக்கு சடங்கு.
1: தங்கச்சி இல்லையா, ஏன் போய் சொல்ற?
0: இல்லப்பா சின்னம்மா மக. குடு
1: பிடியே இல்லனே,
0: இல்லாதாலும் பரவாயில்ல, சுருட்டா இருந்தாலும் குடுறா, பகுத்த கலக்குது. குடு, கெட்ட நேரம் இருந்தா ஒட்டத்துல உட்கார்ந்தாலும். நாங்களா வர்றோம்?
2: என்ன பாத்துக்கிட்டே இருக்க?
0: எது ஆள்
2: பார்த்தா? நீதான்டா குரு குரு குரு குருன்னு பாக்குற. ஓ
0: குரு குரு குரு குரு, நாங்க பார்த்தோம்.
2: என்னடா சவுண்ட குடுக்குற? சில்லற காசு எவ்வளவு வச்சிருக்க?
0: சில்லற காசு
2: எடு
0: போப்பா, நானே பீடி வாங்க காசு இல்லாம எட்டனா கலா நடந்திருக்கேன். சில்லற காசு வேணும் மாப்பிள, சில்லற காசு.
2: காசு இல்லாம என்னத்து கிடக்கு வேற? தோல்ல தூண்டுவேன்.
0: இந்த பாட்டா
2: திரும்பி பார்க்க ஓடு.

0: டீய குடிச்சிட்டு கொள்ளைக்கு போறான்னா ஒருத்தனையும் காணா.
1: கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா, மந்தைக்கு போகணும். எவனாவது கிடைச்சானா ஓசியில டீ சாப்பிட்டு போன மாதிரி தான் எவனையும் காணுமே.
0: சரி, இன்னைக்கு நம்ம காசுல டீ குடிக்கிற போல இருக்கு.
2: மாட்டீங்கடா கோவிந்தா. சூடா ஒரு டீய போடு.
3: சூடா நெருப்புதான் அள்ளி தரணும்.
2: டேய், நான்லாம் டீ கோழிடா, எதை கொடுத்தாலும் முழுங்குவேன். டீய போடு, காசு குடுக்கறோம்டா காசு.
3: குட்டி குட்டிக்க
2: இதையும் டீனு குடிக்கிறோம்ல, அந்த தெனா வட்டுறா.
1: கோவிந்தா
2: வா கோவிந்தா, டீ குடிக்கிறியா?
1: சொல்லு கோவிந்தா.
2: தம்பிக்கு ஒரு டீய போடப்பா.
0: நமக்கு யோகம்ப்பா, வந்து மாட்டினான்ல இன்னைக்கு. இவன் தலையில மிளகா அரைச்சிருவான்
1: கோவிந்தா. வசமா மாட்டிக்கிட்டான் இன்னைக்கு. இவன் தலையில மிளகா அரைச்சிருவான்
3: போட்டோம்ப்பா.
1: கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா.
2: ஏன் கோவிந்தா, டீ ரொம்ப சூடா இருக்குல்ல கோவிந்தா.
1: ஆமா கோவிந்தா.
2: என்ன சூடா போட்டுருக்க?
0: முன்னாடி குடிச்சிட்டோம்னா நம்மள காசு கொடுக்கணும்.
1: சீக்கிரமா குடிச்சா நாம தான் காசு கொடுக்கணும்.
2: கோவிந்தா நீ ரொம்ப சூடா.
1: ஆமா கோவிந்தா.
2: கெட்ட பையன், சூடாவே போட்டு பழகிட்டான்.
3: காலையில வாழட்டிய ராத்திரி வரைக்கும் ஆத்தி ஆத்தி இன்னும் சூடா இருக்கு சொல்றீங்களையா? இது நியாயமாயா? இந்த எடுபட்டு போய் மூஞ்ச பாத்துட்டு இந்த ஊருக்காரைய ஒருத்த கூட டீ குடிக்கவில்லையா? பாருடா பாரு பாருடா, காஞ்சி கறி ஆயிடுச்சு. ஏண்டா பட்டைய ராமத்தையும் போட்டு ஆறு ஆட்டையும் போட வந்தீங்க. டேய், உங்களை விட மாட்டேன்டா. இங்க வாங்க, வேற கடைக்கு போ.

0: பிச்சமனே.
1: என்ன போஸ்ட்மேன், எப்படி இருக்கே? நல்லா இருக்கலா?
0: சௌக்கியமா இருக்கேன். இந்த உனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கு.
2: என்னது, கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கா?
0: ஆமா.
2: எனக்கா?
0: உனக்கு தான்.
2: ஐயோ ஐயோ, நான் என்ன செய்வேன்? யார்

0: ஏய் வேணு சாஸ்திரி, மிஸ்டர் வேணு சாஸ்திரி, ஏய் வேணு.
1: யாரு? அறநிலையத்துறை ஆபீசரா? தெரியும்.
0: அண்டாரமா பார்த்த என்ன கோட்டு சுட்டோட பார்த்தவன அடையாளம் தெரியல.
1: உனக்கு தெரியுதா யாருன்னு? ஏய்
2: பிச்சுமணி,
0: மிஸ்டர் பிச்சுமணி. You respect, take respect. மரியாதை கொடுத்து மரியாதை வா.
1: அதான் இங்கிலீஷ் சொல்லிட்டேன். பயப்படாத நீ.
0: என்னுடைய ராஜினாமா கடிதம்.
2: ராஜினாமாவா? இருக்கிற வேலையை விட்டுட்டு சாப்பாட்டுக்கு என்னடா
0: பண்ணுவ? பெரிய வேலை, அப்படியே பஞ்சப்படி பயணப்படி கொடுத்துட்டிய. ஆற்றால் ஒரு சுண்டலுக்கு பொங்கலுக்கு தானே வேலை வாங்கினீங்க.
1: சரி சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும். அது என்ன கவர்?
0: This is my appointment order. Government job.
1: சரி.
2: இது நல்ல விஷயம் தானே?
0: நோ, நேக்கு மட்டும் தான் நல்ல விஷயம், நோக்கு கிடையாது.
2: என்ன இது? கொஞ்சம் ஓவரா தோணல.
0: எது எது எது?
2: பிச்சு வாயை தரடா.
0: என்னது?
2: சக்கரை.
0: இந்த பார், இந்த சக்கரை குடுக்கறது, அல்வா குடுக்கறலாம். ஒன்னி திருநாவுக்கரசு வச்சுக்கணும், ஏன் வச்சுக்க கூடாது?
2: நான் வேலை கடைசி
3: என்ன
0: செய்வ? என்ன செய்வ? தனி ஆள் பாத்தியா? என் பின்னால ஒரு அரசாங்கமே இருக்கடா. என் மேல கை வச்சுனா நாலு பேர் தீக்குளிப்பா, 4000 பஸ் ஏறியும், 40,000 பேர் ஸ்ட்ரைக் பண்ணுவா, தமிழ்நாடு சம்பித்து போம்டா. ஐ ஆம் கவர்மெண்ட் சர்வன்ட், போடா என் புண்ணாக்கு. இந்த பார், நான் அடிச்ச மணி கடவுளுக்கு கேட்டு சொல்லியோ, கவர்மெண்ட்டுக்கு கேட்டுருச்சு. அடிச்சாம்பாரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர். ஏ துணி ஏங்கட இருக்கு, மணியை நீ வச்சுக்கடா. ஒன்னு சொல்றேன், யாராவது என்னை கான்டாக்ட் பண்றாருந்தா www.pichu.com க்கு மெயில் அனுப்புங்க. எனக்கு இப்ப ரயிலுக்கு நேரம் ஆகி போச்சு. எர்ரா வட்டியா எர்ரா எடு எடு எடு அக்கிரகாரத்தை வாய்ப்பு பண்ணு.

0: என்னடா
1: அங்க பாருங்க,
0: உட்காந்துருக்கா? என்னப்ப
1: எப்படியா உட்காரலாம்? இந்த ஊர்ல உங்க மரியாதை என்ன, பவர் என்ன? உங்களுக்கு முன்னாடி ஒருத்தன் வெள்ளஞ்சலியுமே உட்காந்துருக்கத பார்த்தா என் மனசுக்குள்ள ரொம்ப நெருடுதுண்ணா.
0: என்னது
1: நெருடுது?
0: சரி இப்ப என்னடா பண்ண சொல்ற?
1: ஒரு அஞ்சு நிமிஷம் இவனுக்கு சைக்கிசாம நீங்க உட்காரணும்.
0: அறிவிட்டவனே, நம்மளுக்கு இவ்வளவு வேலை இருக்கு, இதான் வேலையாடா?
1: வேலை கிடக்குது வேலை, நம்ம கவுறுது என்ன வருது?
0: இப்ப நான் உட்காரணும், உட்கார்ந்தா உனக்கு சந்தோஷம்.
1: ஆமாண்ணே
0: விடு வா. அநியாயத்துக்கு விசுவாசமா இருக்கடா அண்ணன் மேல.
1: இந்த தில்லாலங்கடி வேலை எங்களுக்கும் தெரியும், எங்க அண்ணன் லேசா. நீ படின
0: படிக்க தெரியாதரா?
1: பரமாவது பாருங்க.
2: ஒரு டீ போடு.
1: ஏய் அண்ணன் ஒரு ஆர்டர்ஸ் போடு.
0: ஆகாக்கா பின்றடா.
1: நம்மளுக்கு கால் இல்லையா?
0: எவன் சொன்னா?
1: கால் மேல கால் தூக்கி போடுங்க. அப்படித்தான்.
2: டேய் டீ கேன்சல்.

0: சரி, நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன், யாரு வம்பு தும்பு காய்ச்சி போனனா? கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? டேய், நீ எந்த ஜில்லாவில் இருந்தாலும் சரி, ஓ உசுறு என் கையில் தான். டேய், என் கையில் தான்.
1: அம்மா அம்மா அம்மா அம்மா அம்மாப்பா,
0: செய்யடா செய்ய.
1: அம்மா.

0: கேட்ட பார்த்தாலே பயமா இருக்கு. இதான் மாப்பிள்ள, நீங்க கேட்ட வேட்டி அப்புறம் அரமனை பார்த்தாச்சுல, இப்படி ஊருக்கு போங்க.
1: கை எடுங்க.
0: ஏ சைக்கிள் போறீங்களா?
1: உள்ள வாங்க.
0: எங்க
1: இந்த அரண்மனையோட ஹிஸ்டரி உனக்கு தெரியுமா?
0: என்ன வரலாறு தானே? இந்த அரண்மனையில இருந்தவனுக்கெல்லாம் 50 வருஷத்துக்கு முன்னால ஓடிட்டானுங்களாம். இப்ப யாரோ ஒரு இழிச்ச விலைக்கு வாங்கி இதை பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கானா? எதை வேணாலும் புசி வெளியே இருக்கிறத மறைச்சிடலாம், ஆனா உள்ள இருக்கிற மறைக்க முடியுமா? போயிடலாம் மாப்பிள்ள.
1: சரி வா போலாம்.
0: உள்ள வெளியே மாப்பிள்ள செத்து
1: கிடக்குமா?
0: எருமையா?
1: அப்படி உள்ள என்னதான் இருக்கு முருகேஷா?
0: ஏதோ பேய் இருக்கின்றானுங்க,
1: பைத்தியக்காரங்க,
0: பிசாசு இருக்கின்றானுங்க,
1: பயந்தா குழி.
0: அது போக 30 அடியில் 30 வருஷமா பெரிய பாம்பு இருக்கின்றானுங்க. இதனாலயே நம்ம கோபால் இருக்கல, கோபால் அவன் 4 மணிக்கு மேல வேலை செய்யறதே இல்லையா? ஏதோ ஒரு நாள் 4 மணிக்கு மேல துணிச்சலா செஞ்சு பாப்பமே அப்படின்னு செஞ்சானா? அன்னைக்கு பார்த்து எல்லா சாமான் திடீர் திடீர் உடைதான் சாய்தான். அப்பொழுது கோபால் 4:30க்கெல்லாம் எஸ்கேப் ஆயிடுவானோ? ஏன் மாப்பிள, இவ்வளோ பயம் உள்ளவன் ஏன் தனியாக வேலைக்கு? மாப்பிள்ளைய காணா? மாப்பிள, மாப்பிள, மாப்பு வச்சுட்டாப்பு, இதே தனியாக விட்டு போயிட்டாலே நான் எப்படி வெளியே போவேன்? இங்கேருந்து 1 கிலோமீட்டர் வெளியே போடுவேன், நான் என்ன செய்வேன்? அது கோபால் என்னை கூட்டிட்டு போலாம். இங்கடா இருக்க கோபால், கோபால்,
2: ஆமாண்டே.

0: சீக்கிரமா வாங்கிட்டா.
1: சரிக்கா.
2: என்ன மாப்பிள, மாமனை கண்டுக்காம போற, எங்க வர?
1: டீ வாங்க.
2: நாங்க சாரா கடையா போட்டிருக்கோம், நாங்களும் டீ கடை தானடா போட்டிருக்கோம்.
1: எங்க அக்கா நல்ல கடையை பார்த்து வாங்கிட்டு வர சொல்லிச்சு.
3: என்னது நல்ல கடையா? டேய், எங்களை விட நல்ல கடை இந்தியா இங்கிலாந்து ஈராக்கு போனாலும் கிடைக்காதுரா. வந்து வாங்கிட்டு போட ஏ ரப்பர். மச்சானுக்கு ரெண்டு கப்பு.

ஓடியா போயிடுவான். அப்புறமா உங்க அக்கா வந்து வாங்கிக்க சொல்லு. பட்டா

GCSMR Global Center for Siddha Medicine and Research என்பது சென்னை மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட ஒரு தொண்டு நிறுவனமாகும். நம் தென்னிந்தியாவின் தமிழ் மருத்துவ முறையான சித்த மருத்துவத்தின் மரபுசார் பெருமைகளை உலகிற்கே புது வெளிச்சம் பாய்ச்சும் குறிக்கோளுடன் செயல்பட்டு வருகிறது இந்நிறுவனம். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்று சொல்லக்கூடிய ஒருங்கிணைந்த மருத்துவ வழிமுறை வாயிலாக நவீன மருத்துவம் ஏற்றுக்கொள்ளும் வகையில் உலக பல்கலைக்கழகங்களில் ஆய்வுக்கு உட்படுத்தியும் உலகத்தரமான மருத்துவ ஆய்விதழ்களில் கட்டுரைகள் வெளியிட்டும் சித்த மருத்துவத்தை உலகறிய செய்ய திட்டமிட்டுள்ளார்கள். இந்த பயணத்தின் முதல் கட்டமாக கர்நாடக மாநிலத்தின் மணிப்பால் பல்கலைக்கழகத்தில் சித்த மருத்துவ இருக்கை அமைக்கும் பணிக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. மேலதிக விவரங்களுக்கு global center for siddha.org என்ற இணைய முகவரியை நாடவும்.

நேரடி வணக்கம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றணிகளின் வாயிலாக அமெரிக்க வண்ணிற்கு கெனடிய மண்ணின் புகழ் பூத்த போப்பிசை பாடகர் திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் புத்தம் புதிய பாடலை அறிமுகப்படுத்துவதில் பெருமிதம் அடைகின்றது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் அவரது போப்பிசை பாடல் உங்களுக்காக அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றணிகளின் ஊடாக.

mangotree.online இலங்கை மற்றும் இந்திய நாட்டின் பிரத்யேக உணவு வகைகளை உங்கள் இல்லத்திற்கே எடுத்து வந்து விநியோகிக்கிறார்கள் mangotree.online. நீங்கள் ஆர்டர் செய்யும் உணவு வகைகள், சிற்றுண்டி வகைகள் மற்றும் மளிகை பொருட்கள் மிகுந்த தரத்தோடு மிக குறைந்த விலையில் உங்கள் இல்லத்திற்கே எடுத்து வரப்படுகிறது. mangotree.online-இல் நீங்கள் வாங்கும் பொருட்களின் மதிப்பில் ஒரு பகுதி இலங்கை, இந்தியா மற்றும் அமெரிக்காவில் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் இம்மக்களின் வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்கும் நோக்கத்திற்காக செலவிடப்படுவது இங்கே குறிப்பிடத்தக்கது. மேலும் விவரங்களுக்கு www.mangotree.online என்ற இணையதளத்தையோ முகநூல் மற்றும் இன்ஸ்டாகிராமில் mangotree.online-ஐயோ நாடவும். இலங்கை மற்றும் இந்தியாவின் பிரத்யேக உணவு வகைகள், சிற்றுண்டி வகைகள் மற்றும் மளிகை பொருட்களை இல்லத்தில் இருந்தபடியே mangotree.online-இல் ஆர்டர் செய்து பெற்றுக்கொள்ளுங்கள்.

0: GCSMR Global Center for Siddha Medicine and Research என்பது சென்னை மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட ஒரு தொண்டு நிறுவனமாகும். நம் தென்னிந்தியாவின் தமிழ் மருத்துவ முறையான சித்த மருத்துவத்தின் மரபுசார் பெருமைகளை உலகிற்கே புது வெளிச்சம் பாய்ச்சும் குறிக்கோளுடன் செயல்பட்டு வருகிறது இந்நிறுவனம். இன்டிகிரேட்டிவ் மெடிசன் என்று சொல்லக்கூடிய ஒருங்கிணைந்த மருத்துவ வழிமுறை வாயிலாக நவீன மருத்துவம் ஏற்றுக்கொள்ளும் வகையில் உலக பல்கலைக்கழகங்களில் ஆய்வுக்கு உட்படுத்தியும் உலகத்தரமான மருத்துவ ஆய்விதழ்களில் கட்டுரைகள் வெளியிட்டும் சித்த மருத்துவத்தை உலகறிய செய்ய திட்டமிட்டுள்ளார்கள். இந்த பயணத்தின் முதல் கட்டமாக கர்நாடக மாநிலத்தின் மணிப்பால் பல்கலைக்கழகத்தில் சித்த மருத்துவ இருக்கை அமைக்கும் பணிக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. மேலதிக விவரங்களுக்கு குளோபல் சென்டர் ஃபார் சித்தா.org என்ற இணைய முகவரியை நாடவும்.
1: அமெரிக்க தமிழ் வானொலி நேயர்களே, வணக்கம். வாஷிங்டன் வட்டார பகுதியைச் சேர்ந்த முனைவர் இர பிரபாகரன் அவர்கள் ஒவ்வொரு சனிக்கிழமை என்றும் பசிபிக் நேரப்படி காலை 8 மணிக்கு வழங்கி வரும் திருக்குறள் சிந்தனைகள் என்ற தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சியில் இப்போது திருக்குறளில் தலைமை பண்புகள் என்ற தலைப்பில் உரையாற்றுகின்றார்.

நான் உங்கள் நண்பன் பிரபாகரன் பேசுகிறேன். அமெரிக்க தமிழ் வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். திருக்குறள் சிந்தனைகள் என்ற இந்த தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சியில் இன்று திருக்குறளில் தலைமை பண்புகள் என்ற தலைப்பில் தலைமை பொறுப்பில் உள்ள ஒருவருக்கு இருக்க வேண்டிய நற்பண்புகளை பற்றி வள்ளுவர் கூறும் கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த சொற்பொழிவு https://திருக்குறள்கட்டுரைகள்.blogspot.com என்ற வலைத்தளத்தில் ஒரு விரிவான கட்டுரையாகவும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. திருக்குறளில் தலைமை பண்புகள். வியக்கத்தக்க சாதனைகள் புரிந்த பலரை பற்றிய செய்திகளை வரலாற்றில் காண்கிறோம். உதாரணமாக, தமிழகம் முழுவதையும் ஆண்ட கரிகால் பெருவளத்தான், அலெக்சாண்டர் த கிரேட், சைரஸ் த கிரேட் ஆஃப் பெர்ஷியா, செங்கிஸ்கான் ஆஃப் மங்கோலியா, அசோக சக்கரவர்த்தி, நெப்போலியன் போனபார்ட் போன்றவர்கள் குறிப்பிடத்தக்கவர்கள். வெள்ளையர்களிடமிருந்து இந்தியர்களுக்கு விடுதலை பெற்றுத்தந்த காந்தி அடிகள், தென்னாப்பிரிக்காவில் வழக்கிலிருந்து நிறவெறி இனவெறி ஆகியவற்றை எதிர்த்து போராடி அங்குள்ள மக்களுக்கு விடுதலை பெற்றுத்தந்த நெல்சன் மாண்டேலா, அமெரிக்காவில் ஆப்பிரிக்க அமெரிக்கர்களின் சம உரிமைகளுக்காக போராடிய மார்ட்டின் லூதர் கிங் போன்றவர்களும் வரலாறு காணாத சாதனைகளை படைத்தவர்களின் பட்டியலில் இடம்பெறத்தக்கவர்கள்தான். மிகப்பெரிய நிறுவனங்களை நிறுவி பாராட்டத்தக்க தொழில்நுட்ப கருவிகளை தயாரித்து விற்பனை செய்து மிகுந்த லாபமடைந்து வரலாற்றில் தடம் பதித்தவர்கள் பலர். அவர்களுள் ஆப்பிள் நிறுவனத்தை தொடங்கி பல அரிய தொழில்நுட்ப கருவிகளை கண்டுபிடித்து விற்பனை செய்த ஸ்டீவ் ஜாப்ஸ், மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தின் தலைவராகிய பில் கேட்ஸ், அமேசான் நிறுவனத்தை தொடங்கி வணிகத்துறையில் மிகப்பெரிய மாற்றங்களையும் சாதனைகளையும் படைத்து வெற்றி பெற்ற ஜெஃப் பேசோஸ் ஆகியோரும் குறிப்பிடத்தக்கவர்கள்தான். இவர்கள் தங்கள் சாதனைகளுக்காக சரித்திரத்தில் இடம்பெற்றாலும் இவர்களுடைய சாதனைகளுக்கு உறுதுணையாக இருந்து உழைத்தவர்கள் பலர். படைவீரர்கள் இல்லாமல் கரிகால் பெருவளத்தானும் மற்ற மன்னர்களும் வெற்றிகளை பெற்றிருக்க முடியாது. அயராது உழைத்து சிறைக்கு செல்வதையும் பொருட்படுத்தாமல் தங்கள் வாழ்க்கையையே தியாகம் செய்த தொண்டர்கள் இல்லாமல் காந்தியடிகள், நெல்சன் மண்டேலா, மார்ட்டின் லூதர் கிங் போன்றவர்கள் தங்கள் போராட்டங்களில் வெற்றி பெற்றிருக்க முடியாது. தங்கள் தொழிற்சாலைகளிலும் அலுவலகங்களிலும் பல்வேறு பணிகளை செவனே செய்யும் ஊழியர்கள் இல்லாமல் ஸ்டீவ் ஜாப்ஸ், பில்கேட்ஸ், ஜெஃப் பேசோஸ் போன்றவர்கள் தங்கள் தொழில்துறைகளில் வெற்றி பெற்றிருக்க முடியாது. இத்தனை பேர் பாடுபட்டு உழைத்தாலும் வரலாற்றில் இடம்பெறுபவர்கள் வெற்றி பெற்ற மன்னர்களும் தொழில்துறை தலைவர்களும் விடுதலைக்காக பாடுபட்ட தலைவர்கள் மட்டுமேதான். தலைவர் என்பவர் யார்? பீட்டர் ட்ரக்கர் என்ற அறிஞர், சரியான செயல்களை செய்பவர் தலைவர், செயல்களை சரியாக செய்பவர் மேலாளர் என்று ஒரு தலைவருக்கும் மேலாளருக்கும் உள்ள குணங்களை வேறுபடுத்தி காட்டுகிறார். எந்த செயல்கள் நாட்டிற்கு தேவையானவை, நன்மை பயப்பவை, தனக்கு வெற்றியை தருபவை என்று சிந்தித்து முடிவெடுப்பது ஒரு மன்னனின் கடமை. எந்த செயல்கள் நாட்டு மக்களுக்கு அல்லது தன் இனத்திற்கு தேவை என்று போராட்டங்களை தொடங்குவதற்கு முன் முடிவெடுப்பது மக்களுக்காக உழைக்கும் தலைவர்களுக்கு தேவை. எந்த தொழிலை தொடங்கினால் வெற்றி பெற முடியும் என்று முடிவு செய்ய வேண்டியது ஒரு நிறுவனத்தின் தலைவரின் பொறுப்பு. இவ்வாறு முடிவெடுக்கும் பொழுது தலைவர்களின் எண்ணம் எவ்வளவு உயர்ந்ததாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு அவர்களின் வெற்றி உயர்ந்ததாக இருக்கும் என்பது வள்ளுவரின் கருத்து. உயர்ந்த எண்ணத்தை செயல்படுத்தினால்தான் வெற்றி அடைய முடியும். அந்த உயர்ந்த எண்ணத்தை செயல்படுத்துவதற்கு பலருடைய உதவிகள் தேவை. ஒரு தலைவன் என்பவன் தன்னுடைய லட்சியத்தை அடைவதற்கு மற்றவர்களை ஒருங்கிணைத்து அவனுடைய லட்சியத்தை மற்றவர்களும் தங்கள் லட்சியமாக கொள்ளுமாறு அவர்களை ஊக்குவித்து அவர்களுடைய உதவியால் தன் லட்சியத்தை அடையும் ஆற்றல் உடையவனாக இருக்க வேண்டும். பலரையும் ஒருங்கிணைத்து ஊக்குவித்து அவருடைய உதவியாலும் ஒத்துழைப்பாலும் தன் லட்சியத்தை ஒரு தலைவன் அடைய வேண்டுமானால் அவனிடம் பல சிறந்த பண்புகள் இருக்க வேண்டும். அந்த பண்புகள் என்னவென்று பார்ப்போம். திருக்குறளில் அரசியல் என்ற பிரிவில் ஒரு மன்னன் எவ்வாறு ஆட்சி செய்ய வேண்டும் என்பதை பற்றியும் அவனுக்கு தேவையான தலைமை பண்புகளை பற்றியும் வள்ளுவர் விரிவாக கூறுகிறார். குற்றங்கடிதல், தெரிந்து செயல்வகை, வலி அறிதல், காலம் அறிதல், இடனறிதல், தெரிந்து தெளிதல், தெரிந்து வினையாடல், செங்கோன்மை, கொடுங்கோன்மை, விருவந்த செய்யாமை, ஒற்றாடல் என்ற 11 அதிகாரங்களில்
ஒரு மன்னன் எப்படி ஆட்சி புரிய வேண்டும் என்பதை பற்றியும், இறைமாட்சி, கல்வி, கல்லாமை, கேள்வி, அறிவுடைமை, பெரியாரை துணைக்கோடல், சிற்றினஞ்சேராமை, சுற்றந்தழால், பொச்சாவாமை, கண்ணோட்டம், ஊக்கமுடைமை, மடியின்மை, ஆழ்வினை உடைமை, இடுக்கண் அழியாமை ஆகிய 14 அதிகாரங்களில் மன்னனிடம் இருக்க வேண்டிய பண்புகளை பற்றியும் திருக்குறளில் கூறப்பட்டிருக்கிறது. மற்ற அதிகாரங்களை விட இறைமாட்சி என்ற அதிகாரத்தில் பல பண்புகள் சிறப்பாக கூறப்பட்டுள்ளன. மன்னனின் பண்புகளை பற்றி வள்ளுவர் இறைமாட்சி என்ற அதிகாரத்தில் கூறும் கருத்துக்களையும் மற்ற அதிகாரங்களில் கூறப்பட்டிருக்கும் கருத்துக்களையும் இப்பொழுது ஆய்வு செய்வோம். முதலாவதாக அஞ்சாமை. அச்சம் என்பது மனிதர்களுக்கு இயல்பாக இருக்கும் பண்பு. சிலவற்றுக்கு அஞ்ச வேண்டும், சிலவற்றுக்கு அஞ்ச தேவையில்லை. அஞ்சத்தகும் செயலுக்கு அஞ்சாமை அறிவின்மை, அஞ்சத்தகும் செயலுக்கு அஞ்சுதல் அறிவுடையவர் கடமை என்று, அஞ்சுவது அஞ்சாமை பேதமை, அஞ்சுவது அஞ்சல் அறிவால் தொழில் என்ற குறளில் வள்ளுவர் கூறுகிறார். உதாரணமாக ஒருவன் பழிபாவங்களுக்கு அஞ்ச வேண்டும், ஆனால் போருக்கு செல்பவன் பகைவரின் படையைக் கண்டு அஞ்சக்கூடாது. ஒரு தொழிலில் இருப்பவன் தன் தொழிலில் தன்னோடு மற்றவர்கள் போட்டியிட்டால் போட்டியைக் கண்டு அஞ்சாமல் தான் தன் தொழிலில் முன்னேறுவதற்கான செயல்களை விடாமுயற்சியோடு செய்ய வேண்டும். இதுபோன்ற சூழ்நிலைகளில் அச்சம் இருக்கலாம், ஆனால் அந்த அச்சத்தால் மனம் தளராமல் அந்த அச்சத்தை கடந்து செயல்பட வேண்டும். அச்சத்தை கடந்து செயல்படுவதற்கு வீரம் வேண்டும். எப்பொழுது எதற்கு அஞ்ச வேண்டும், எப்பொழுது எதற்கு அஞ்சக்கூடாது என்பதை அறிந்து விவேகத்தோடு செயல்பட வேண்டும். இவ்வாறு விவேகத்தோடு கூடிய வீரத்தைத்தான் வள்ளுவர் அஞ்சாமை என்று கூறுகிறார். அடுத்து அறமும் மரமும். மரம் என்றால் வீரம். வாழ்க்கையின் அனைத்து துறைகளிலும் ஒருவன் அறத்தை பின்பற்ற வேண்டும் என்பதுதான் திருக்குறளில் நாம் காணும் கருத்து. மன்னனாக இருப்பவன் அறநெறிகளை பின்பற்றி தனக்கும் தன் குடிமக்களுக்கும் நிகழக்கூடிய தீமைகளை தவிர்த்து வாழ வேண்டும் என்ற கருத்து குறளில் காணப்படுகிறது. அறநெறிகளிலிருந்து தவறாமல் தன் குடிமக்களுக்கு மற்றவர்களால் எவ்வித தீங்கும் நேராமல் தடுத்து வீரத்திலிருந்து வழுவாமல் இருப்பவனே பெருமைக்குரிய அரசன் என்று, அறநிழுக்காது அல்லவை நீக்கி மரநிழுக்கா மானமுடையது அரசு என்ற குறளில் வள்ளுவர் கூறுகிறார். வள்ளுவர் போரை ஆதரிக்கவில்லை, ஆனால் பகைவர் போரிட்டால் தற்காப்புக்காக போரிடுவதை அவர் ஆதரிக்கிறார். அதனால்தான் படைமாட்சி, படைச்சருக்கு ஆகிய அதிகாரங்கள் குறளில் இடம்பெற்றிருக்கின்றன. வள்ளுவர் உலக இயல்பை நன்கு அறிந்தவர். போர் என்பது தவிர்க்க முடியாத ஒன்று. ஆகவே மன்னனாக இருப்பவன் தானாக போரை தொடங்காவிட்டாலும் பகைவர் போரிட்டால் அவர்களை எதிர்த்து போரிட வேண்டும். அவ்வாறு போரிடுவதற்கு அறம் மட்டும் போதாது, வீரமும் தேவை. மன்னனுக்கு மட்டுமல்லாமல் தற்காலத்தில் நிறுவனங்களின் தலைமை பொறுப்பில் இருப்பவர்களுக்கும் அறமும் மரமும் தேவை. அவர்களும் அறநெறியில் நாட்டின் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தங்கள் நிறுவனத்தை வழிநடத்த வேண்டும். அவர்கள் தங்கள் தொழிலில் பல இடையூறுகளையும் இன்னல்களையும் சந்திக்க வேண்டியதாக இருக்கலாம். அந்த சூழ்நிலைகளில் அவர்கள் மனம் தளராமல் துணிவோடு பணியாற்ற வீரம் வேண்டும். ஆகவே அறமும் மரமும் அன்றும் தேவை, இன்றும் தேவை, என்றும் தேவை. அடுத்து ஊக்கமுடைமை. ஊக்கமுடைமை என்பது தளராத மனக்கிளர்ச்சியுடனும் விடாமுயற்சியுடனும் பணியாற்றுவதை குறிக்கிறது. ஊக்கமுடைமையை பற்றி கூறும் பொழுது, உடையர் எனப்படுவது ஊக்கம் அகுதிலார் உடையது உடையரோ மற்று என்று வள்ளுவர் கூறுகிறார். அதாவது ஒருவர் உடைமைகள் பல உடையவராக இருந்தாலும் உடையவர் என சிறப்பித்து கூற தகுதி உடையது ஊக்கம் உடைமையாகும். அவ்வூக்கம் உடைமையை பெறாதவர்கள் பிற உடைமைகள் பலவற்றை பெற்றிருந்தாலும் அவர்கள் உடையர் என்று சிறப்பித்து சொல்லத்தக்கவர்கள் ஆக மாட்டார்கள் என்பது கருத்து. ஊக்கம் என்பதை ஆங்கிலத்தில் எனர்ஜி என்று ஜி.யு. போப் அவர்களும் மற்றவர்களும் மொழிபெயர்க்கிறார்கள். தலைமை பொறுப்பில் இருப்பவர்களுக்கு ஊக்கம் என்பது இன்றியமையாதது. கடந்த நூற்றாண்டில் ஜெனரல் எலக்ட்ரிக் நிறுவனத்தின் தலைமை நிர்வாகியாக பணியாற்றி அந்த நிறுவனத்தை மிக லாபகரமாக வழிநடத்தியவர் ஜாக் வெல்ச் என்பவர். ஃபார்ச்சூன் என்ற மாத இதழ் அவருக்கு அமெரிக்காவின் மேலாளர், அமெரிக்காஸ் மேனேஜர் என்று பட்டமளித்து அவரை சிறப்பித்தது. அவருடைய வெற்றிக்கு காரணமாக இருந்தது ஊக்கமுடைமையில் அவருக்கு இருந்த தீவிர நம்பிக்கை என்று
ஜெஃப்ரி கிராமர் என்பவர் தன்னுடைய ஜாக் வெல்ச்சர்ஸ் ஃபோர் ஈஸ் ஆஃப் லீடர்ஷிப் என்ற நூலில் குறிப்பிடுகிறார். தலைவராக இருப்பவர் மிகுந்த ஊக்கமுடையவராக இருப்பது மட்டுமல்லாமல் தன்னோடு பணிபுரிபவர்களையும் ஊக்குவிக்க வேண்டும் என்பதில் ஜாக் வெல்ச் உறுதியாக இருந்ததாகவும் அவர் தன் நூலில் குறிப்பிடுகிறார். அடுத்து தூங்காமை. தூங்காமை என்பது தூங்காமல் இருப்பது என்பதை குறிக்கும் சொல் அல்ல. இங்கு தூங்காமை என்பது காலந்தாழ்த்தாமல் செயலாற்றுவதை குறிக்கிறது. மடியின்மை என்ற அதிகாரத்தில் சோம்பேறித்தனம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்ற அறிவுரை கூறிய வள்ளுவர் பணிகளை செய்யும் பொழுது அவற்றை காலந்தாழ்த்தாமல் செய்ய வேண்டும் என்பதையும் வலியுறுத்துகிறார். அரசன் தன் பணிகளை செய்வதில் காலந்தாழ்த்தாமல் செய்யும் ஆற்றலும் கல்வியும் மனத்திற்பமும் நீங்காமல் உடையவனாக இருக்க வேண்டும் என்று தூங்காமை கல்வி துணிவுடைமை இம்மூன்றும் நீங்கா நிலநாள்பவர்க்கு என்ற குறளில் வள்ளுவர் கூறுகிறார். ஒரு செயலை செய்ய வேண்டிய காலத்தில் செய்யாவிட்டால் அதனால் விளையும் தீமைகளால் நாட்டுக்கு அல்லது நிறுவனத்துக்கு கேடு வரலாம். காலந்தாழ்த்தாமல் செய்ய வேண்டியவற்றை காலந்தாழ்த்தாமல் செய்ய வேண்டும் என்பதை தூங்கற்க தூங்காது செய்யும் வினை என்று வள்ளுவர் கூறுகிறார். மன்னனைப் போலவே நிறுவனங்களின் தலைவர்களுக்கும் தங்கள் பணிகளை காலந்தாழ்த்தாமல் செய்ய வேண்டும். துணிவுடைமை. தலைமை பொறுப்பில் இருப்பவர்களுக்கு அறிவுரை கூறுவதற்கு பலர் இருப்பார்கள். அவர்கள் வெவ்வேறு அறிவுரைகள் கூறுவார்கள். ஒரு சூழ்நிலையில் பலவிதமாக முடிவெடுக்க வாய்ப்புகள் உண்டு. அப்பொழுது ஆராய்ந்து தெளிவான ஒரு உறுதியான முடிவெடுக்கும் மனத்திற்பந்தான் துணிவுடைமை. தலைமை பொறுப்பில் இருப்பவர்களுக்கு துணிவுடைமை ஒரு இன்றியமையாத பண்பு. அடுத்து கல்வி கேள்வி. தூங்காமையைப் போல் கல்வியும் துணிவும் மன்னனுக்கு தேவை என்று வள்ளுவர் கூறுகிறார். உற்றுழி உதவியும் உருகுரல் கொடுத்தும் பிற்று நிலை முனியாது கற்றல் நன்றே என்று கூறி அனைவருக்கும் கல்வியின் இன்றியமையாமையை ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன் புறநானூற்றில் வலியுறுத்துகிறான். கேடில் விழிச்செல்வம் கல்வி என்று வள்ளுவர் கல்வியின் சிறப்பை கூறுகிறார். செல்வத்துச்செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள்ளெல்லாம் தலை என்று கேள்வியின் சிறப்பையும் வள்ளுவர் கூறுகிறார். பல நூற்றாண்டுகளாக கல்வி மற்றும் கேள்வி ஆகியவற்றின் சிறப்பையும் பெருமையையும் தமிழர்கள் அறிந்திருந்தார்கள். ஆகவே அனைவருக்கும் கல்வியும் கேள்வியும் தேவை என்பதில் கருத்து வேறுபாடு இருக்க முடியாது. மன்னனுக்கு கல்வியும் கேள்வியும் தேவை, மக்களுக்கும் அவை தேவை. இன்றைய சூழ்நிலையில் நிறுவனங்களின் பொறுப்பில் இருப்பவர்களுக்கு கல்வியும் கேள்வியும் மிக மிக இன்றியமையாதது என்பது அனைவரும் அறிந்த கருத்து. அடுத்து அறிவு. மன்னர்களுக்கும் தலைவர்களுக்கும் கல்வியும் தேவை அறிவும் தேவை. கல்வி வேறு அறிவு வேறு. இங்கு அறிவு என்பது கல்வியால் பெற்ற அறிவும் அறிவும் அனுபவம் கலந்த சரியான முடிவெடுக்கும் ஆற்றல் ஆகிய மெய்யறிவு என்பதை குறிக்கிறது. அதாவது மெய்யறிவு என்பது கல்வி அறிவும் அனுபவத்தால் வந்த அறிவும் கலந்தது. உதாரணமாக முறையாக கல்வி கற்காவிட்டாலும் ஆலோசகர்களிடத்திலிருந்து வெவ்வேறு கருத்துக்களை கேட்டு தெரிந்து கொண்டு தன் சொந்த அறிவையும் அனுபவத்தையும் கலந்து சரியான முடிவெடுக்கும் மெய்யறிவு உடையவர்களாக சிலர் இருந்ததை நாம் வரலாற்றில் காண்கிறோம். முகலாய சக்கரவர்த்தி அக்பர் பதவிக்கு வந்த பொழுது அவருக்கு வயது 13. அவர் முறையாக கல்வி கற்காதவர். ஆனால் நல்லாட்சி புரிய வேண்டும் என்பதையே நோக்கமாக கொண்டு தன்னுடைய அமைச்சர்களோடு கலந்து ஆலோசித்து பலரும் பாராட்டத்தக்க வகையில் தன்னுடைய மெய்யறிவை பயன்படுத்தி அக்பர் ஆட்சி புரிந்தார். கடந்த நூற்றாண்டில் தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்த கர்ம வீரர் காமராஜர் ஒரு படிக்காத மேதை. மக்களின் நலத்தையே மனத்தில் கொண்டு பல நல்ல திட்டங்களை தமிழகத்தில் செயல்படுத்தினார். மற்றும் தமிழர்களின் முன்னேற்றத்தை மனத்தில் கொண்டு சுயமரியாதையையும் பெண் உரிமையையும் பகுத்தறிவையும் தமிழர்களிடையே பரப்ப வேண்டும் என்ற நோக்கத்தோடு தன் வாழ்நாள் முழுதும் உழைத்து தமிழ் சமுதாயத்தில் மிகப்பெரிய மாற்றங்களை உருவாக்கிய தந்தை பெரியார் 3வது வகுப்பு மட்டுமே படித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. கல்வி கேள்விகளால் பெறும் அறிவு சிறப்பானது. ஆனால் மெய்யறிவு அதைவிட சிறப்பானது. தலைவர்களுக்கு மிக மிக தேவையானது மெய்யறிவு என்பதற்கு அக்பர் காமராஜர் பெரியார் போன்ற தலைவர்கள் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. அடுத்து ஈகை. வறுமையில் இருப்பவர்களுக்கு தேவையான பொருளை கொடுத்து உதவி செய்வதே ஈகை. சங்க காலத்தில் மன்னர்களும் வள்ளல்களும் வறியவர்களுக்கு வரையாது கொடுத்ததாக புறநானூற்றில் காணலாம். சங்க காலத்திலும் வள்ளுவர் காலத்திலும் ஏழைகளுக்கான சமூக நலத்திட்டங்கள் எவையும் இருந்ததாக தெரியவில்லை.
அதனால் மன்னர்களும் வள்ளல்களும் ஏழைகளுக்கு உதவி செய்தார்கள். உருவசையும் ஓவாப்பிணியும் செருவகையும் சேராது இயல்வது நாடு என்று வள்ளுவர் நாட்டுக்கு இலக்கணம் வகுக்கிறார். மன்னர்கள் தங்கள் நாட்டு மக்களின் நல்வாழ்வில் அக்கறை காட்டுவது இன்றியமையாதது என்பது வள்ளுவரின் கருத்து. இன்றைய சூழ்நிலையில் ஆட்சி பொறுப்பில் இருப்பவர்கள் தங்கள் குடிமக்களின் நல்வாழ்விலும், நிறுவனங்களின் தலைவர்கள் தங்கள் ஊழியர்களின் நல்வாழ்விலும் அக்கறை காட்ட வேண்டும் என்று வள்ளுவர் கூறுவதாகவும் சொல்லலாம். கொடை. ஈகை என்பது வேறு, கொடை என்பது வேறு. வரியார்க்குன்றுவதே ஈகை என்பது வள்ளுவரின் கருத்து. அறிவில் சிறந்த புலவர்களுக்கும் சான்றோர்களுக்கும் ஆடல் பாடல் போன்ற கலைகளில் சிறந்து விளங்கிய விரல் இயற்கும் பாடல்களுக்கும் மன்னர்கள் பொன்னும் பொருளும் அளிப்பது கொடை என்று சங்க காலத்திலும் வள்ளுவர் காலத்திலும் கருதப்பட்டது. தற்காலத்தில் போர், கலை, இலக்கியம், விளையாட்டு போன்ற துறைகளில் சாதனை படைப்பவர்களுக்கு அரசு விருதுகள் வழங்குகின்றன. நிறுவனங்களில் சிறப்பாக பணிபுரியும் ஊழியர்களுக்கு பதவி உயர்வுகளும் வெகுமதிகளும் வழங்கப்படுகின்றன. ஏழைகளுக்கு ஈகையும் தகுதி உடையவர்களுக்கு கொடையும் அளித்து அவர்களை ஆதரிக்கும் பண்பு தலைவர்களுக்குரிய பண்புகளில் ஒன்று. அடுத்து அழி. அழி என்ற சொல் அன்பு, கொடை, இரக்கம், தலையளி, கருணை போன்ற பலவற்றை குறிக்கும் ஒரு சொல். இவை எல்லாவற்றையும் சேர்த்து பார்த்தால் தகுதியானவர்களை மதித்து அவர்களுக்கு வேண்டுவனவற்றை அன்போடும் மகிழ்ச்சியோடும் தாராளமாக கொடுக்கும் மனப்பான்மையைத்தான் அழி என்ற சொல் குறிப்பதாக தோன்றுகிறது. மன்னனுக்கு அத்தகைய தாராள குணம் இருக்க வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார். அத்தகைய தாராள குணத்திற்கு இணையான ஆங்கில சொல் ஜெனராசிட்டி. அமெரிக்க எழுத்தாளரும் நூலாசிரியருமாகிய ஜான் மேக்ஸ்வெல் என்பவர் தன்னுடைய தி 21 இன்டிஸ்பென்சிபிள் குவாலிட்டிஸ் ஆஃப் எ லீடர் என்ற நூலில் தலைமை பொறுப்பவர்கள் இருப்பவர்களுக்கு இருக்க வேண்டிய இன்றியமையாத நற்குணங்களுள் தாராள குணமும் ஒன்று என்று கூறுகிறார். ஒரு தலைவரிடம் உள்ள தாராள மனப்பான்மையை தவிர அவருடைய வேறு எந்த குணத்தாலும் அவரை பற்றி தெளிவாக கூற முடியாது. மற்றும் தாராள மனப்பான்மையை போல் அவருக்கு உதவக்கூடிய பண்பு வேறு எதுவும் இல்லை. தாராள குணம் என்பது அவ்வப்பொழுது நிகழும் நிகழ்வாக இல்லாமல் அவருடைய இதயத்திலிருந்து வரும் இயற்கையான பண்பாக இருக்க வேண்டும் என்று ஜான் மேக்ஸ்வெல் கூறுகிறார். ஸ்டீவன் கவி என்ற அறிஞரும் தலைவருக்கு இருக்க வேண்டிய பண்புகளில் தாராள மனப்பான்மை ஒன்று என்று தன்னுடைய பிரின்சிபல் சென்டர் லீடர்ஷிப் என்ற நூலில் கூறுகிறார். 2000 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த வள்ளுவருடைய கருத்தும் தற்கால அறிஞர்களாகிய ஜான் மேக்ஸ்வெல் மற்றும் ஸ்டீவன் கவி ஆகியோரின் கருத்தும் ஒத்திருப்பது வியக்கத்தக்கது. அடுத்து காட்சிக்கு எளிமை. ஒரு தலைவன் காட்சிக்கு எளியவன் என்றால் அவனை அனைவரும் சென்று காண்பது எளிது என்பதை குறிக்கிறது. சங்க காலத்திலும் அதற்கு பின்பும் புலவர்களும் பாடல்களும் மன்னர்களை எளிதில் சந்திக்க முடிந்ததாக புறநானூற்று பாடல்களிலிருந்து தெரிய வருகிறது. அண்மை காலத்தில் வாழ்ந்த தமிழகத்தின் முதல்வர் அறிஞர் அண்ணா, இந்திய குடியரசு தலைவர் மேதகு அப்துல் கலாம் ஆகிய இருவரையும் எளிதில் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அவர்கள் இருவரும் காட்சிக்கு எளியவர்களாக இருந்ததாக பலரும் கருதுகின்றனர். ஆனால் இன்றைய சூழ்நிலையில் ஒரு பெரிய நிறுவனத்தின் தலைமை அதிகாரியை காண்பது அந்த நிறுவனத்தில் பணிபுரிபவர்களுக்கு கூட அவ்வளவு எளிதல்ல. கடுஞ்சொல் கூறாமல் இன்சொல் கூறல். தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் கடுஞ்சொல் கூறாமல் இருப்பது மிகவும் இன்றியமையாது. அவர்கள் கடுஞ்சொல் கூறுபவர்களாக இருந்தால் அவர்களிடம் பணிபுரிபவர்கள் அவர்களின் கோபத்திற்கு ஆளாகாமல் இருப்பதற்காக அவர்கள் கேட்க விரும்பாதவற்றை அவர்களிடம் கூற மாட்டார்கள். நிறுவனத்தின் தோல்விகளும் சோதனைகளும் அவர்களிடமிருந்து மறைக்கப்படும். அதனால் அவர்கள் தங்கள் நிறுவனத்தின் சரியான நிலைமையை புரிந்து கொள்ளாமல் தவறான முடிவுகள் எடுத்து நிறுவனத்திற்கும் தங்கள் பதவிக்கும் கேடு விளைவித்துக் கொள்வார்கள். சில ஆண்டுகளுக்கு முன் நான் ஒரு பெரிய நிறுவனத்தில் உயர்நிலை அதிகாரியாக கணினித்துறையில் பணிபுரிந்தேன். அந்த நிறுவனத்தின் வருமானம் ஆண்டுக்கு $2,000,000,000. அந்த நிறுவனத்தில் ஏறத்தாழ 100,000 பேர் பணிபுரிந்தார்கள். அந்த நிறுவனத்தின் தலைமை அதிகாரி மிகுந்த கோபக்காரர். நிறுவனத்தின் வருமானம் குறைந்ததாகவோ அல்லது எந்த துறையிலாவது நிறுவனத்தின் வளர்ச்சி குறைந்ததாகவோ கேள்விப்பட்டால் அந்த செய்தியை கூறியவர்களிடம் அவர் மிகுந்த கோபமடைந்து செய்தியை கூறியவர்களை கடுஞ்சொற்களையும் தகாத சொற்களையும் கூறி திட்டுவார். பல சமயங்களில் எந்த துறையில் வளர்ச்சி குறைந்ததோ அல்லது நஷ்டமடைந்ததோ
அந்த துறைகளுக்கு பொறுப்பானவர்களை கடுமையாக திட்டுவது மட்டுமல்லாமல் முன்கோபத்தால் சரியாக விசாரிக்காமல் அவர்களை பணி நீக்கம் செய்து விடுவார். அவருடைய கோபத்திற்கும் கடுஞ்சொற்களுக்கும் அஞ்சி பலரும் அவரிடத்திலிருந்து உண்மைகளை மறைக்கவும் பொய்க்கணக்கு எழுதவும் ஆரம்பித்தார்கள். அந்த தலைவர் பதவியிலிருந்த 2 ஆண்டுகளில் அந்த நிறுவனம் பல வகைகளிலும் பின்னடைந்து $79 இருந்த நிறுவனத்தின் பங்கு $17 சரிந்தது. அவர் தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார். இப்பொழுது அந்த நிறுவனம் வேறொருவரின் தலைமையில் பெருமளவில் வளர்ச்சியடைந்து ஒரு பங்கு ஏறத்தாழ $200 உயர்ந்து பலராலும் பாராட்டப்படுகிறது. தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் கடுஞ்சொற்கள் கூறாமல் இருப்பது மட்டுமல்ல, இனிய சொற்களை பேச வேண்டும் என்றும் வள்ளுவர் கூறுகிறார். இனிய சொற்களை பேசி வேண்டுவோர்க்கு வேண்டுவன கொடுத்து அன்போடும் அறத்தோடும் ஒரு தலைவன் ஆட்சி புரிந்தால் அவன் பலராலும் புகழப்படுவது மட்டுமல்லாமல் அவன் விரும்பிய வெற்றிகளை அடைவான் என்பது வள்ளுவரின் கருத்து. இக்கருத்து வள்ளுவர் காலத்தில் மட்டுமல்லாமல் இக்காலத்துக்கும் ஏற்புடையதுதான். அடுத்து செவிகைப்ப சொற்பொருத்தம். சங்க காலத்திலும் வள்ளுவர் காலத்திலும் தான் செய்யும் தவறுகளையும் தன் ஆட்சியிலுள்ள குறைகளையும் அமைச்சர்களும் பெரியோர்களும் தன்னுடைய காது கசக்கும்படியாக இடித்துரைத்தாலும் அவர்களின் சொற்களை மன்னர்கள் பொறுத்து கொள்வது செவிகைப்ப சொற்பொருத்தல் என்றழைக்கப்பட்டது. புறநானூற்றில் 8 பாடல்கள் செவி அறிவுரு என்ற துறையைச் சார்ந்தவை. அந்த துறையில் உள்ள பாடல்கள் அனைத்தும் புலவர்கள் மன்னர்களுக்கு அறிவுரை வழங்குவனவாக அமைந்துள்ளன. இதிலிருந்து சங்க காலத்தில் மன்னர்கள் புலவர்களின் அறிவுரையை செவி மடுத்து கேட்டு அவர்களுக்கு பரிசுகளும் வழங்கியதாக தெரிகிறது. இடித்திரைப்போரின் சொற்களை பொறுமையாக கேட்டு தன் தவறுகளையும் தன் ஆட்சியில் உள்ள குறைகளையும் மன்னனாக இருப்பவன் திரித்து கொள்ள வேண்டும் என்பது வள்ளுவரின் கருத்து. இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பாரெல்லாரும் கெடும் என்று தவறுகளை சுட்டிக்காட்டும் நல்லெண்ணம் உடையவர்களின் சொற்களை தலைமை பதவிகள் இருப்பவர்கள் கேட்டு பயன்பெற வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார். தற்காலத்தில் ஆட்சியில் இருப்பவர்களுக்கு தங்கள் கருத்துக்களை தவறாமல் வழங்குவதற்கு எதிர்கட்சியை சார்ந்தவர்கள் தயங்குவதில்லை. பெரிய நிறுவனங்களின் தலைவர்களுக்கு அறிவுரை கூறுவதற்கு ஆலோசகர்கள் உள்ளனர், இயக்குனர் குழுக்கள் உள்ளன மற்றும் பங்குதாரர்களின் வருடாந்திர கூட்டங்களில் பங்குதாரர்கள் தங்கள் நிறுவனத்தை பற்றிய தங்கள் கருத்துக்களை கூறுகிறார்கள் மற்றும் நிறுவனங்களின் நடவடிக்கைகளை முறைப்படுத்துவதற்கு அரசாங்கத்தின் சட்டத்திட்டங்களும் கட்டுப்பாடுகளும் உள்ளன. இதுவரை இறைமாட்சி என்ற அதிகாரத்தில் ஒரு தலைவனுக்கு இருக்க வேண்டிய குடநலன்களை பற்றி வள்ளுவர் கூறிய கருத்துக்களை பார்த்தோம். இப்பொழுது வேறு சில அதிகாரங்களில் தலைவனுக்கு இருக்க வேண்டிய குடநலன்களை பற்றி வள்ளுவரின் கருத்துக்களை பார்ப்போம். பெரியாரை துணைக்கோடல் மற்றும் சிற்றனும் சேராமை. கல்வி, கேள்வி, அறிவுடைமை ஆகியவற்றால் ஒரு தலைவன் சிறந்த முடிவெடுக்கவும் அவற்றை செயல்படுத்தவும் முடியுமென்றாலும் அறிவிலும் ஆற்றலிலும் அனுபவத்திலும் சிறந்த பெரியோரை தலைவர்கள் தமக்கு துணையாக கொள்வது மிகவும் இன்றியமையாதது என்பது வள்ளுவரின் கருத்து என்று பெரியாரை துணைக்கோடல் என்ற அதிகாரத்திலிருந்து தெரிகிறது. அறிவிலும் ஆற்றலிலும் அனுபவத்திலும் சிறந்த பெரியாரை தமக்கு துணையாக கொள்வது அரியவற்றுள்ளெல்லாம் அரியது என்றும் அது வலிமையிலெல்லாம் சிறந்த வலிமை என்றும் வள்ளுவர் கூறுகிறார். இந்த கருத்து இன்றும் பயனுள்ளதாகவும் சிறந்ததாகவும் கருதப்படுகிறது. பல நிறுவனங்களில் தலைமை பொறுப்பில் உள்ளவருக்கு அறிவுரை கூறுவதற்கு ஆலோசகர்களும் இயக்குநர்களும் உள்ளனர் என்பது அனைவரும் அறிந்த செய்தி. பெரியாரை துணை கொள்வது சிறந்தது என்று கூறிய வள்ளுவர் சிறியாரோடு சேரக்கூடாது என்று தலைவர்களுக்கு அறிவுரை கூற தவறவில்லை. தான் சேர்ந்த நிலத்தின் இயல்புக்கேற்ப நீர் தெரிந்து தன் தன்மையிலிருந்து வேறுபட்டு அந்த நிலத்தின் தன்மையதாகிவிடும். அதுபோல் மக்களின் அறிவும் அவர்கள் சேரும் இனத்தின் தன்மைக்கே ஏற்ப மாறும் என்பதால் தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் சிறியாரோடு தொடர்பு கொள்ளக்கூடாது என்று வள்ளுவர் எச்சரிக்கிறார். அடுத்து சுற்றந்தழால். சுற்றி இருப்பவர்கள் சுற்றம். சங்க காலத்திலும் வள்ளுவர் காலத்திலும் மன்னனுடைய அமைச்சர்கள், படைத்தளபதிகள், ஆலோசகர்கள் மற்றும் அறிவுரை கூறும் பெரியோர்கள் மன்னனுடைய சுற்றத்தாராக கருதப்பட்டார்கள். அன்பு நீங்காத சுற்றம் ஒருவருக்கு வாய்க்குமாயின் அது அவனுடைய வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கும் என்று வள்ளுவர்

உழைத்து ஒரு செயலை நிறைவேற்றும் ஆற்றலை குறிக்கும் சொல். அதாவது ஆழ்வினை உடைமை என்பது விடாமுயற்சி என்றும் பொருள் கொள்ளலாம். ஒரு செயலை முறையாக செய்து முடிப்பதற்கு விடாமுயற்சி தேவை என்பதை வலியுறுத்துவதற்காக வள்ளுவர் அருமை உடைத்தென்று அசாவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும் என்கிறார். அதாவது ஒரு செயலை செய்து முடிப்பதற்கு அரியது என்று எண்ணி மனந்தளராமல் முயற்சி செய்தால் அதற்கேற்ற பெருமை வந்து சேரும் என்கிறார் வள்ளுவர். செய்யத் தொடங்கிய செயல் தெய்வத்தால் கைகூடாவிட்டாலும் முயற்சிக்கேற்ற பலன் கிடைக்கும் என்று கூறி வள்ளுவர் விடாமுயற்சியின் சிறப்பை உறுதிப்படுத்துகிறார். விடாமுயற்சி இல்லாதவர்கள் தங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற மாட்டார்கள் என்பதால் விடாமுயற்சியையும் மன்னனுக்குரிய குணநலங்களில் ஒன்றாக வள்ளுவர் கருதுகிறார். மன்னர்களுக்கு மட்டுமல்லாமல் தங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற விரும்புபவர்கள் அனைவரும் விடாமுயற்சி என்பது இன்றியமையாத பண்பு என்பதை உணர வேண்டும். அடுத்து இடுக்கண் அழியாமை. ஒரு தலைவனுக்கு கல்வியும் அறிவும் பெரியோர் துணையும் விடாமுயற்சியும் இருந்தாலும் சில சமயங்களில் அவனுடைய வெற்றிக்கு தடைகளும் துன்பங்களும் வருவது இயற்கை. அவ்வாறு துன்பங்கள் வருவது இயல்பு என்று உணர்பவன் துன்பங்களால் துன்பப்பட மாட்டான் என்றும், தடைகள் ஏற்பட்ட இடங்களிலெல்லாம் அவற்றை கடந்து வண்டியை இழுத்துச் செல்லும் எருது போல் எடுத்துக்கொண்ட வினையை விடாமுயற்சியுடன் செய்து முடிக்க வல்லவனை அடைந்த துன்பம் தானே துன்பமடையும் என்றும் கூறி வள்ளுவர் விடாமுயற்சியின் சிறப்பை எடுத்துரைக்கிறார். துன்பங்களை எதிர்கொள்வதற்கு மற்றொரு அறிவுரையும் கூறுகிறார் வள்ளுவர். இடுக்கண் வருங்கால் நகுக, அதனை அடுத்துறுவது அழுகப்பதில் என்பது வள்ளுவர் கூறும் அறிவுரை. இது அனைவருக்கும் தெரிந்த குறள். பல அரிய செயல்களை செய்யும் மன்னர்களும் தலைவர்களும் இடுக்கண்களைக் கண்டு மனம் தளராமல் விடாமுயற்சியுடன் உழைக்கும் பண்பு உடையவர்களாக இருக்க வேண்டும் என்பது வள்ளுவரின் கருத்து என்பது நன்கு புலப்படுகிறது. அடுத்து பொச்சாவாமை. பொச்சாத்தல் என்றால் மறத்தல் என்றும், பொச்சாவாமை என்றால் மறவாமை என்றும் பொருள். சோம்பேறித்தனத்தால் ஒரு செயலை செய்யாமல் இருக்க வாய்ப்புள்ளது. காலம் தாழ்த்துவதனால் ஒரு செயலை செய்ய வேண்டிய காலத்தில் செய்ய முடியாமல் போகலாம். சோம்பேறித்தனம், காலம் தாழ்த்துதல் ஆகியவற்றைப் போல் மறதியும் செயல்களை செய்யாமல் இருப்பதற்கு ஒரு காரணமாக இருக்கலாம். அதனால் மறதியையும் தவிர்க்க வேண்டும் என்பதை வலியுறுத்துவதற்காக அளவு கடந்த கோபத்தை விட சிறந்த மகிழ்ச்சியால் வரும் மறதி தீமையானது என்று, இறந்த வெகுளியும் தீதே சிறந்த உவகை மகிழ்ச்சியில் சோர்வு என்ற குறளில் வள்ளுவர் கூறுகிறார். அடுத்து மடியின்மை. மடி என்ற சொல்லுக்கு சோம்பல் என்று பொருள். எண்ணியதை முடிக்கும் காலத்து சோம்பலின்றி உழைத்தல் மடியின்மை என்று அழைக்கப்படுகிறது. பொதுவாக தான் செய்யும் பணிகளில் ஊக்கமும் உற்சாகமும் இருப்பவர்கள் சோம்பலின்றி உழைப்பார்கள். சோம்பல் இருந்தால் அது பணிகளை காலத்தில் செய்து முடிப்பதற்கு இடையூறாக இருக்கும் என்பதால் மடியின்மையை வள்ளுவர் வலியுறுத்துகிறார். சோம்பல் இல்லாமல் இருப்பது அரசனுக்கு மட்டுமல்லாமல் அனைவருக்கும் தேவையான பண்பு. அடுத்து கண்ணோட்டம். கண்ணோட்டம் என்பது பிறருடைய துயரத்தைக் கண்டு இறங்கும் பண்பையும் பிறர் குற்றத்தை மன்னிக்கும் பெருந்தன்மையும் குறிப்பதாகும். இது அனைவரிடத்திலும் இருக்க வேண்டிய பண்பு. இப்பண்பு ஒரு மன்னனிடத்தில் இருந்தால் குடிமக்கள் இன்பமாக வாழ்வதற்கும் அவன் ஆட்சி சிறப்பாக அமைவதற்கும் காரணமாக அமையும். இந்த உலகம் ஏன் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று சிந்தித்த கடலுள் மாய்ந்த இளம்பெரு வழுதி என்ற பாண்டிய மன்னன், தனக்காக வாழாமல் பிறர்க்காக வாழ்வோருள் இருப்பதால் தான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்ற முடிவுக்கு வந்தான். அவன் கூறும் பண்பும் கண்ணோட்டத்தை தான் குறிக்கிறது. கண்ணோட்டம் என்னும் சிறப்புடைய பேரழகு இருக்கின்ற காரணத்தினால்தான் இவ்வுலகம் அழியாது இருந்து வருகின்றது என்று வள்ளுவரும் கூறுகிறார். இன்றைய சூழ்நிலையில் நிறுவனங்களின் தலைவர்களுக்கும் கண்ணோட்டம் ஒரு தேவையான பண்புதான். இப்பண்பு தலைவர்களிடம் இருக்குமானால் அவர்கள் மக்களின் அன்பையும் மதிப்பையும் பெறுவர். முடிவாக, அறத்துப்பாலில் மனிதர்கள் பின்பற்ற வேண்டிய அறங்களை கூறிய வள்ளுவர், பொருட்பாலில் முதல் 25 அதிகாரங்களில் ஒரு மன்னனுக்கு தேவையான பண்புகளை தெளிவாகவும் விளக்கமாகவும் கூறுகிறார். தலைவர்கள் அஞ்ச வேண்டியதற்கு அஞ்சி, அஞ்ச வேண்டாதவற்றுக்கு அஞ்சாமல் அறத்தோடும் விவேகத்தோடு கூடிய வீரமும் துணிவும் உடையவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் ஊக்கத்தோடு சோம்பலும் மறதியுமின்றி காலம் தாழ்த்தாமல் பணியாற்ற வேண்டும். அவர்கள் கல்வியாலும் கேள்வியாலும் அறிய வேண்டியவற்றை அறிந்து
தன் அனுபவத்தையும் மனதில் கொண்டு முடிவுகளை எடுக்க வேண்டும்.

மற்றும் தலைவர்கள் தம்மைவிட அறிவிலும் அனுபவத்திலும் முதிர்ந்த பெரியோரை துணையாக கொண்டு சிறியாரோடு சேராமல் தம் சுற்றத்தாரோடு அன்போடு பழகி அவர்களின் ஆதரவை பெற வேண்டும். தலைவர்கள் தாராள குணத்தோடும் இரக்கத்தோடும் ஈகையிலும் கொடையிலும் சிறந்து விளங்க வேண்டும். மேலும் அவர்கள் காட்சிக்கு எளியவர்களாக கடுஞ்சொல் கூறாமல் இன்சொல் பேசி இடித்திரை போர் கூறுவனவற்றை பொறுமையோடு கேட்கும் பண்புடையவர்களாக இருக்க வேண்டும். இடுக்கண்களைக் கண்டு மனம் தளராமல் விடாமுயற்சியோடு துணிந்து செயல்பட வேண்டும். 2000 ஆண்டுகளுக்கு முன் முடியாட்சி காலத்தில் மன்னனுக்காக வள்ளுவர் தலைமை பண்புகளை பற்றி கூறிய கருத்துக்கள் இன்றைய குடியாட்சி காலத்திலும் ஆட்சி செய்பவர்களுக்கும் நிறுவனங்களில் தலைமை பொறுப்பில் இருப்பவர்களுக்கும் ஏற்றவையாக உள்ளன என்பது நாம் எண்ணி எண்ணி வியக்கத்தக்கது. இன்று வள்ளுவர் கூறும் தலைமை பண்புகளை பார்த்தோம். இன்று நான் கூறிய கருத்துக்கள் https://திருக்குறள்கட்டுரைகள்.blogspot.com என்ற வலைத்தளத்தில் ஒரு விரிவான கட்டுரையாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. அடுத்த சொற்பொழிவில் திருக்குறள் மேலாண்மை என்ற தலைப்பில் மேலாண்மையை பற்றி வள்ளுவர் கூறும் கருத்துக்களை பார்ப்போம். இதுவரை பொறுமையாக செவிமடுத்து கேட்ட நேயர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் பிரபாகரன். நன்றி, வணக்கம்.

0: இதுவரை வாஷிங்டன் வட்டார பகுதியைச் சேர்ந்த முனைவர் இர பிரபாகரன் அவர்கள் திருக்குறளில் தலைமை பண்புகள் என்ற தலைப்பில் தம்முடைய திருக்குறள் சிந்தனைகளை வழங்கியதை கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை அமெரிக்கன் தமிழ் ரேடியோ @gmail.com எனும் மின்னஞ்சல் முகவரிக்கு நீங்கள் தெரியப்படுத்தலாம். நன்றி.
1: ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாய் எல்லாம் செயல்
2: இயன்ற போதெல்லாம் நல்லதே செய்க.
3: Do all the good you can at all times and places and in all ways possible.
1: சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தினூங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு.
2: சிறப்பும் செல்வமும் தரும் அறத்தினும் நன்மை தருவது எது?
3: There is nothing more profitable than righteous living which gives prosperity and dignity.
1: மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீரப்பெற.
2: தூய மனமே நல்லறம் ஆகும்.
3: Ensure purity of mind. That is the basis of all virtues.
1: அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்காம் இயன்றது அறம்.
2: பொறாமை ஆசை கோபம் தீச்சொல் இந்நான்கும் அறத்திற்கில்லை.
3: Virtue does not know envy, greed, anger, or spiteful words.

நேரடி வணக்கம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றணிகளின் வாயிலாக அமெரிக்க மண்ணிற்கு கெனடிய மண்ணின் புகழ் பூத்த போப்பிசை பாடகர் திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் புத்தம் புதிய பாடலை அறிமுகப்படுத்துவதில் பெருமிதமடைகின்றது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் அவரது போப்பிசை பாடல் உங்களுக்காக அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றணிகளின் ஊடாக.

0: மார் குளோபல் சென்டர் ஃபார் சித்தா மெடிசன் அண்ட் ரிசர்ச் இந்நிறுவனம் இந்தியா மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட லாப நோக்கமற்ற ஒரு தொண்டு நிறுவனமாகும். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்பது நமது பாரம்பரிய மருத்துவ முறைகளையும் நவீன மருத்துவ முறைகளையும் இணைத்து நோயை குணப்படுத்தும் ஒரு அணுகுமுறை. இவ்வாறு ஒருங்கிணைந்த மருத்துவ முறையை முன்னிறுத்தி செயல்பட்டு வரும் GCSMR கடந்த சில ஆண்டுகளில் அநேக மக்களிடம் சென்றடைந்தது மட்டுமன்றி பல்வேறு பரிமாணங்களில் வளர்ச்சி அடைந்து வந்திருக்கின்றது. இது பற்றி மேலும் பல விவரங்களை அறிந்து கொள்ள www.globalcenterforsiddha.org என்ற இணைய முகவரியை பார்வையிடவும். மேலும் உங்கள் கருத்துக்கள் அல்லது GCSMR பற்றிய உங்களது கேள்விகளுக்கு contact@gcsiddha.org என்ற மின்னஞ்சல் முகவரியை தொடர்பு கொள்ளவும்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கிணிந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

0: Greetings and welcome you all from Global Center for Siddha Medicine and Research webinar series on women's health. As a first part of this webinar series, we are going to see how to have a healthy menarche among adolescent kids. This is going to be a practical guide session for parents on raising an adolescent daughter navigating significant changes in physical, emotional, and social dimension. This webinar is going to take place on June 28, Sunday, 10:30 a.m. Eastern Standard Time and 8 p.m. Indian Standard Time. This will be conducted by Siddha Doctor from India, Dr. M. Satyavadi, BSMS, MD, Siddha. The whole webinar will be conducted in English and it is open and free to all. Don't miss this eye-opening webinar on healthy menarche. Thank you. Have a great day. Bye.
1: இன்னையோட ஓனர் மிஸ் ஆகி 15 நாள் ஆகுது. எங்க போனாரோ, எங்க இருக்காரோ? கல்யாணம் காட்சி குழந்தை குட்டின்னு இருந்தா குடும்பம் ஞாபகம் இருக்கும். பேச்சுலர் தானே, எங்க சுத்திட்டு இருக்காரோ?
2: கண்டுபிடிச்சு கொடுக்கறவங்களுக்கு தக்க சன்மானம்னு பேப்பர்ல போடலாமா?
1: டேய் உனக்க அந்த ஆளு காணா போனா என்னடா? அடுத்த ஓனர் யாரு? டேய் வாயத்தர சொல்லுடா. நீங்களா? டேய் அண்ணா ஓனர் ஆயிட்டா, அடுத்த மேனேஜர் யாருடா?
2: நான் தான். நீடா
3: ஏண்டா டேய், ஒரு 15 நாள் ஆள் ஊர்ல இல்லன்னா
4: அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கிடைந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

பித்தத்தினால், காதல் யுத்தத்தினால், எனது ரத்தத்தினால் கவிதை எழுதி வைத்தேன் தோழி. இரு கண் இருந்தால் வாசித்து போடி. கண் பார்த்ததும் கண்டை, கால் பார்த்ததும் உன்னை, பெண் பார்த்ததும் தள்ளி பின் பார்த்ததும் சுட்டாலும் மறக்காது நெஞ்சம். முற்றும் சொன்னதில்லை தமிழுக்கு பஞ்சம். கண்டிப்பதால் என்னை நிந்திப்பதால், நெஞ்சை தண்டிப்பதால், தலையை துண்டிப்பதால் தீராது என் காதல் என்பேன். நீ தீயள்ளி தின்னச் சொல் தின்பேன். உண்டென்று சொல் இல்லை நில்லென்று கொள். என்னை வாவென்று சொல் இல்லை போவென்று கொள். இம்மென்றால் உள்ளதடி சொர்க்கம், நீ இல்லை என்றால் வீடுகாடு பக்கம்.

0: கவிதைக்கு பொருள் தந்த கலைவாணி நீயா, என் கனவோடு கேட்கின்ற காற்றலங்கை நீயா, பேச்சுக்கு உயிர் தந்த சப்தங்கள் நீயா, என்னை பேசாமல் செய்கின்ற மௌனங்கள் நீயா, சத்தங்கள் இல்லாத சங்கீதம் நீயா, என்னை சாகாமல் செய்கின்ற சஞ்சீவி நீயா, பருவத்தின் தோட்டத்தில் முதற்பூவும் நீயா, என் பாலைவனம் காண்கின்ற முதல் மழையும் நீயா.
1: இரவோடு நான் காணும் ஒளிவட்டம் நீதான், என் இரு கண்ணில் தெரிகின்ற ஒரு காட்சி நீதான். வார்த்தைக்குள் உண்டாடும் உள்ளம் நீதான், என் வாத்தியத்தில் இசையாகும் உயிர் மூச்சு நீதான். தூரத்தில் மயிலிறகால் தொட்டவளும் நீதான், என் பக்கத்தில் அக்னியால் தொட்டவளும் நீதான்.

0: அறிஞர்களும் கலைஞர்களும் ஆர்வமுள்ள தொண்டர்களும் நாடு வாழ பாடுபடும் நல்லவர்கள் வளர்வதற்கு யார் காரணம்?
1: பெரியார் காரணம்.
0: அறிஞர்களும் கலைஞர்களும் ஆர்வமுள்ள தொண்டர்களும் நாடு வாழ பாடுபடும் நல்லவர்கள் வளர்வதற்கு யார் காரணம்?
1: பெரியார் காரணம்.
0: தமிழர் எல்லாம் மானத்தோடு

0: நிச்சயமாய் நாமும் தொல்லையார் காரணம்
1: பெரியார் காரணம்.
0: தமிழர் எல்லாம் மானத்தோடு தனி நிமிர்ந்து நிற்பதற்கு யார் காரணம்
1: பெரியார் காரணம்.
0: தமிழர் எல்லாம் மானத்தோடு தலை நிமிர்ந்து நிற்பதற்கு யார் காரணம்
1: பெரியார் காரணம் பெரியார் காரணம் பெரியார் காரணம்.
2: பெரியார் தொண்டர்களுக்கு போராட்டமே வாழ்க்கை, வாழ்க்கையே போராட்டம்.